0: என்னென்றால், இது படிச்ச படிப்பு மட்டுமல்ல, பேதம் மட்டுமல்ல, கர்த்தர் அந்த அனுபவத்துக்கூடாக எங்களை கொண்டு போனார்கள். சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட லேனிசேச்சிலிருந்து பேராக்கட்ட கொடுத்தார்கள். எங்கள் ஓடிக்கின்ற ஒரு வெளியில போனார்கள். ஆனாலும் வியாதிகள் துன்பங்கள் வந்த பொழுது மறுபடி திரும்ப ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரவும் அந்த ஊழியத்தை செய்யவும் என்றால் எங்களுக்கு இருந்த ஒரு கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நம்பிக்கை வந்து அது பெருசாக கொண்டு வரும். நேரத்தில் உங்களை நாங்கள் ஏன் நாங்கள் சொல்றோம் என்றால், நீங்க இதுவரை காலமும் ஒரு வானொலியை வச்சு நடத்துறதுன்றது உங்களுக்காக இல்லை, ஒரு கஷ்டமான வேலை. ஏனென்றால் வானொலி நான் ஒரு ஒரு டிவியில வேலை செய்திருக்கிறேன், நான் கோழிக்கொண்ட டிவியில போயிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்குது, சும்மா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்குடைய விலை என்ன, அதுக்கு என்ன செலுத்தவனு, நேரங்கள், புரோகிராம்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ரெண்டு பேரையும் அதை செய்கிறது என்பது அது கர்த்தரால பாதுகாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் மாதிரி சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமேன், ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறதென்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடுகளும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல், புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால் தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா? அதனால அந்த ஊதியத்தை கூட 3 மாதமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது, அவர்களோட ஜெபம் தான் எங்களை வழிநடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோகளை மூடிட்டாங்க.
1: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா? அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காய்ச்சல், அது ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோட இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவருடைய ஊழியங்கள் இருந்தது, அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுகப்பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ளவிடாமல் கர்த்தர் காத்து கொள்வார்.
0: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் அந்த வாக்கு மூலம் கொண்டு வாய்ச்சி பார்த்தேன். அந்த சொன்ன அந்த அடிப்படையில இருந்து தாங்கள் எப்படி வந்தோம், இப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோன்னு அந்த சொல்லும் பொழுது மேல நான் மகிமைப்படுத்தினேன். என்றால் இவர்களை விட கர்த்தர்தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையலை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையலை குறித்து உலகம் முழுக்க அவங்களை குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அது அது அதான் சிறப்பிப்ப நாங்க எங்களை பற்ற வைக்க என்ன சொல்லினோமோ 2வது கட்டம், அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் என்ற அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களும் கூட பாடல்களை அனைமா போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்களில் அநேக ஊழியர்கள் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை மாஸ்டர் ஜோன் பாலா என்ற அந்த கருத்தை அவர்கள் அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள், அது எனக்கு ஞாபகம் பெறல உடனே பின்பதாக
0: கேட்கலாம். அது ஒரிஜினல், என்னுடைய சொந்த பாடு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாம நான் இலங்கையில் நீஞ்சு வந்தது கத்திரினை கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திரினை கொடுத்த நான் சார்ஜ் எழுதி என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போட்டது அந்த பாட்டை அங்கே ஸ்டூடியோவில் அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்கில் எடுத்து நான் இந்த மொழியில் உருச்சின மொழியில் பாடினது. ஆனால் சில பேர் எடுத்து போட்டு தாங்கள் கீழே போடணும் 5 லட்சம் 6 லட்சம் வந்து வாங்கினோம். ஆனால் அவையோட பேசி கொடுத்தேன், நீங்கள் எவ்வளோ ஒன்று பாடுங்க லைக்கை பெறுங்க, ஆனால் வேதத்தில் வந்து மோசு எழுதினதை நீங்கள் ஆர்வம் எழுதினதுன்னு அப்படி பிரசித்தப்படுத்துவீங்கள்னு ஒரு வார்த்தை கேட்டேன். மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆர்வம் கேண்டா நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
1: தப்பு, தப்பு, முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாளில் உங்களோட பேரு பக்கத்தில் இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, இது பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
0: இல்ல, ஒரிஜினல் நான் தான். அவரோட நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்ன, அவங்க சொன்னவங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க அதை எழுதுனீங்கன்னா நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தந்தா அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
1: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம், உண்மையை தேடுவது என்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு. ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது, பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. இதை பேசினால் நாங்கள் தப்பாக போகிறோம்.
0: இல்ல, அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்கட பேரில் வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களை சொல்லி அவங்க மாற்றியிருக்கிறாங்க. ஜோர்ஜ்னு சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களாம் அவங்களோட ஸ்டூடியோவில் நான் செய்தபடியால் அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க பாட்டு. நான் சரி ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் போட்டுனேன். ஏன்னா எல்லாருடையும் வழக்கார முடியாது.
1: நாங்கள் இப்படி தான் எங்களை டிவியில் போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவர்களுடைய, அதாவது பாடலில் யூடியூப்பில் போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க. நாங்கள் எங்களை டிவியில் போடுறதுக்கு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதில் இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்திட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களோட ஃப்ரீயாக தரமாட்டார்.
0: வருமானத்தையும்
1: எடுக்கிறாரு, அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாத தர முடியாதுன்னு இப்படி நிறைய இருக்கையா. நான் நீங்கள் பேசினபடியாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதை உங்களுடைய பாடலை பொழுது இருக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 2 நிமிடம் அதை கேட்டுட்டு பின்பதாக.

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி கூட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களே இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னை ஆட்கள் வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள் அப்ப என்ன பாலசுப்ரமணியம் சொல்லுவீர்கள். அவர் வெஸ்டின் சாலமோனும் சாலமோனும் செய்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர். இந்த நாள் உங்களோட கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்தில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடையாது, 10:49. அடுத்து வர இருக்கிறது தேவ செய்தி. எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோடு இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்புனீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இதை குறித்து சொல்றாங்க. வாக்குத்தத்தங்களை சொல்வது, வாக்குத்தத்தங்களை வழங்குவது, இவைகள் எல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இதை ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கின்றன. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்தில மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதில மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம் அது. உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகையை அடகு வச்சது அப்படியே தான் இருக்கு, எதையும் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல. பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு நேரங்களிலே, சந்தர்ப்பங்களில் இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய திருச்சபை போதாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல இந்த வார்த்தை சொன்ன போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனிக்கணும். கத்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ, அந்த வாக்கு அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 1 Samuel 30:19 வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்னையும் விடல. எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில நீங்க எதை இழந்திருக்கீங்க? மான மரியாதை இழந்திருக்கீங்களா? உங்க மேன்மை இழந்திருக்கீங்களா? உங்களுடைய கணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பதவி இழந்திருக்கீங்களா? சேர்த்து வச்ச பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நகை மூழ்கி போச்சா? இழந்துட்டீங்களா? நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாம எதை நீங்க இழக்கல. ஒருவேளை பிசாசுவதை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறபடி இருந்தா உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உன் கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான், ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவருடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொன்னுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நம்மனா அப்பா நம்ம தல தப்பிச்சது, நல்ல வேலை சிங்க நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை. என் ஆடு நான் நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள் இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இன்னொரு இடத்துல 600 பேர் இருக்குது. ஒரு 600 பேர் வச்சுக்கோங்களேன், 600 பீப்புள், அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்க எல்லாம் செத்து, ஆடு மாடெல்லாம் செத்து, இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பாக்குறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுலுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அவனுடைய மனைவி, பெண் பிள்ளைகள், குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு

தேவ சமூகத்தை அவன் விரும்புறான். அதுதான் அவனுக்கு ஆறுதல், எல்லாம் போச்சு, அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேட்கிறான், ஏ போத்துட்டு விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டு போனதெல்லாம் திருப்பிக்கு வேணான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போ, திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகலத்தை திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னு சாமுவேல் 19:19 எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான், ஒன்னும் குறையில, எல்லாம் வந்துருச்சு. அவனை அடிக்கணும், கல்லடிக்கணும் நினைச்சவன்லாம் வெட்கி தலைகுனியும்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ முதலாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது இழந்துட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, அதனால அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். நெருக்கடி தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமாக இருந்த காலங்களில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்று ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களில் வந்து நம்முடைய சபைகளை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரித்து போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே, நீண்ட நாளைக்கு பிறகு அங்கே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டில் மகன் ஜபம் செய்து உபவாசித்து ஜபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல்லா விசாரிக்க நான் போனேன். எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், அந்த தகப்பன் ஒரு சந்தர்ப்பத்திலே மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா, ஆனால் ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, மாமி அவங்களே இறந்துட்டாங்க, அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளுக்கு அடுத்த நாளோ அவருடைய மாமனாரும் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், பிரதர், எப்படி தாங்கினீங்க, அடுத்தடுத்து டெத்து, அவங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் மூணு பேர் மரிச்சிட்டாங்க, மூணு பேர் பெரியவங்க, எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படித்தான் கர்த்தரே பலப்படுத்தினார், தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் சிதறி போச்சு, ஒண்ணும் செய்ய முடியல. அத அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. உங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டான் அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆபகூக் 3:17-18, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாம போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்த எல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும். தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, ஒரே மகன்,

0: அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் முதல் வசனம், களி கூர்ந்து பாடுகிறாள். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். இந்த அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்தில் இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகுக்கு திடப்படுத்திக் கொண்டது மாதிரி, இந்த அன்னால் திடப்படுத்திக் கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட செத்துக்கலாம். நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் கூட எதையெல்லாம் இழந்தனா அதெல்லாம் 2 மடங்கு திருப்பி எடுத்துட்டான். ரெண்டாவது, இந்த ஏபோத்தை அவன் கேட்டான், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொன்னான். இது தேவ சமூகத்தை நாடுவதை குறித்து நமக்கு சொல்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு போங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. நாங்கள் தமிழக கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கின்ற பணிகளை செய்து வர்றோம். சபைகளை ஸ்தாபிக்கும் போது சின்ன சர்ச், ஒரு சின்ன செட்டாக தான் இருக்கும். குட்டி சர்ச்சாக இருந்தால் கூட, பெரிய சர்ச்சாக இருந்தால் கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில், அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில் மறக்காமல் 84வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸை டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். எமிரேட்ஸில், சிங்கப்பூரில், இப்படி வெளி இடங்களிலேயும் கூட சர்ச் சின்ன ஒரு ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்கள் மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்தில் பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன். எம்சி பண்றோம், மறக்காதீங்க 84வது சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, ஆனால் நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் 1 நாள் மேலானது. பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, பாக்கியவான்கள். 122வது சங்கீதத்தில், 27வது சங்கீதத்தில், 65வது சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்தில் ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒரு அருமையான இடம், விலை அதிகமாக இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசாலாம் எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனால் ஆண்டவரே ஃப்ரீயாக கொடுத்தாருனாரு. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம். அவர் சொன்னார், ஒரு நாள் ரோட்டில் ஒருத்தர் நடந்து போனார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம். அந்த சொத்தை அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்தில் அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனா இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்தில் இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டில் வாடகை நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்த நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் என்ற ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு. அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ஒரு 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிடுச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு. கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. அங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா, காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு, நீங்க அனுமதிக்கிறீங்களா, ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. நான் இந்த தண்டை தொடர்ந்து போனா இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளைக்கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள் பெண் ஜாதி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத என் பிள்ளைய, கவலைப்படாத, நீ எல்லாம் திருப்பிட்டு வந்துடுவ என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த மூணு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவனாகி கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. இரண்டாவது, தேவனாகி கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க, நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளவு ஒரு பிளெஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல, காரணம்னா தேவ சமூகத்தை தேடுறவன். உடன்படிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான். அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான். தேடுகிறவன், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இத ரொம்ப கரெக்டா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கர்த்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகுனான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 Samuel 3:1 வாசிக்கிறோம், வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், 2 Samuel 5:10. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால அந்த தாவீதை பத்தி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன், எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீங்க இழந்தத, நீ இழந்தது எத்தனை, 1-2 பிரதர், நிறைய இழந்துட்டேன் பிரதர், பல லட்சங்கள் இழந்துட்டேன், நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல, ஐ கான்ட் டூ எனிதிங், என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு, சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கை மீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போது, பிரிவினை டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியல் இடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை நீர் மாற்றும் ஆண்டவர். இந்த ஜெபம் செய்து கொண்டிருக்க போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், வாழ்த்துக்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நிறம் கலையத்திலே 11:29. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி விரிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்காவுக்கு
0: ஒன்று மாதிரி ஒன்று வந்தேன் இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போகுது. அவருக்கு ஜெபிச்சு கொடுங்க.
1: நீதிமொழிகள் 26 அதிகாரம். உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பறி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பறி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தெனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கும் மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களையும் பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்கலமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33. இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற இலக்கத்தில் நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம். வணக்கம்.
2: நன்றி ராஜா, நன்றியோட துதிக்கிறேன் ஆண்டவரே. சோத்ரம் அப்பா ஆண்டவரே, இந்த பாடலை உங்களோட கழுத்துல வைக்கிறேன். ஜெயசிவன் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரின்ற

மேலே நெருங்காது சாத்தான், பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: இம்மட்டும் உதவி நயவினேசரே இனியுங்காத்திடுவார், இம்மட்டும் உதவி நயவினேசரே இனியுங்காத்திடுவார். உலகிலே இருக்கவும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென்.
1: ஆமென். நன்றி அம்மா.
0: ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. இப்போ மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த முன்

0: இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களாவித்து. இம பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி இருக்கிறே?
0: அம்மா நல்லா இருக்காங்க.
1: ஓகே. நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
0: வேலைன்னா வேலை போயிட்டு வர்றதுக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே, சரி, கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா.
0: சரியா,
1: ஓகே, நன்றி அம்மா. வணக்கம்.
2: எழுதி
1: வச்சுக்கொள்ளுங்க நம்பர. நான் எடுக்கிறேன். அவன் நல்லா இருக்கிறாமா? வருவா, கூடிய
2: விரைவில்
1: வருவா. கண்டிப்பா
2: போறீங்களா?
1: கண்டிப்பா உங்களை கனா எடையட கேப்பா. வேற யார் கனா? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில போவாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே, சரி சரி, கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த இந்த வயதுல நீங்க வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனை மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை, அந்த வகையில பாக்கப்போனா உங்க கர்த்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறார் அம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நன்றி, ஆமே, நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் மேரி.
1: ஆமா அம்மா, எங்களோட இணைந்து பேசிக்கிட்டு
3: அவட குரல ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே.
1: இந்த நேரத்துல கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறாவே, வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்து எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல, அந்த அந்த உணர்வுகள் இல்ல. ஆனா அந்த விதத்துல பார்க்கும்போது கத்தர் அவ தனியே இருக்கும்போது துணையா தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். அவ வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜெபிக்கிறோம் நாங்கள்.
3: என்னுடைய
1: வாழ்க்கையில மறக்க முடியாத உறவுகள். கர்த்தர் நல்லவர், அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியா இருந்து ஹோம்ல இந்த வானொலியே கேட்டுக்கொண்டிருப்பான்.
3: அது வானொலியே கேட்டேன்னு அவைகளுக்கு அவையில தூக்கங்கள் கொஞ்சம் மறந்துடும். இந்த வார்த்தை பேசும்
1: தானே,
3: வார்த்தை பேசும், தேற்றும், பாதுகாக்கும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை
1: தானே. வந்துட்டீரா வீட்டு அன்னைக்கு நிக்கிறீரா?
3: அவர் நடுக வழியா நிக்கிறேன், இல்ல கடைக்கு மாத்திரம் போயிரு, மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்லை தானே.
1: ஜெயபாலன் பிரதர்
3: கூடாரவாசி,
1: அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடாரவாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
3: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா, ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக.
4: உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள், பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள், ஐயா மூடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டீர். அம்மை ஒரு போதும் கைவிட மாட்டீர். ஆமென், இருதயவரை நடத்துவார்.
1: ஆமென், ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சகோதரி.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை உங்கள் வேற பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, காத்துக்கொள்வாரா.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருக்கிறீங்க?
0: ஆமா சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென் ஆமென். நான் பாடுறேன்,
0: பாடுங்கோ.
1: ஓகே. தோத்திரம் தகப்பனே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்றி.

மனிதர் தூற்றும் போது உங்கள் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னையாள் கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை

0: தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா,
0: நன்றி.
1: நிறம் கலையத்திலே 12:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அலைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க ரீட்டம்மா?
1: ஓ, இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா, ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: என்ன பாட்டம்மா?
1: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான அவரே. இவத்தோட்டு
0: ஓகேம்மா.
1: ஓகே,
0: நன்றியம்மா.
1: நன்றி.

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியனா? ஆமென், குட். நானே அப்படித்தான், எனக்கு சுகம் இல்லையாண்டு நான் சொல்றேன். இல்ல எப்பொழுதுமே இல்ல நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும். இல்ல அவ்வளவுதான். கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ் மக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும். சீசன் துவங்கிட்டு அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறி அனுப்பி விடுவீங்க? வாய்க்கும். ஆமா, வருவினம் பார்த்து கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம எனக்கு சின்ன தெரியுற இல்ல. ஆனா கேட்டா சொல்லுவார்கள், போன வாரம் தான் வந்துட்டு போனான். என்னட்ட வாரம் இல்ல, மொன்றியலுக்கு அவர்கள் வேற அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோவுக்கு வேற வேற அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?

சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அஞ்சாலம்.

போலுண்டு இளநீனே தூச்சர் பாதை விட்டோடி வரைவிட்டாலும் பாதை காட்டவும் பாது காத்தும் பாதம் தீர்க்கவும் வெல்லாம்.

0: ஆமீன். அருமையா, நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்கல, நித்திரை அடைஞ்சிட்டு நான் கூப்பிட்டேன். அவரை வல்லமை நிலைகளால் அவரை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? அப்படியா?
1: வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்னலாம் இருக்குதோ அதில் இன்ஸ்டாகிராம் ரெண்டு நிமிஷம் கூட போடலாம்.
0: ஆமாம் ஆமாம்.
1: யூடியூப்பும் அவ்வளோ தூரம் நான் சரியாக இந்த போடுகிறார்கள் போடலாம், ஆனால் கொஞ்சம் கூட போடலாம். அதை நாங்கள் ரோட்டில் இருந்து பாடுற பாட்டு எல்லாம் போட்டிருக்கோம்.
0: கூட்டு நடந்துட்டு வருவீங்கள?
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடத்தினது அவையில எல்லாம் வந்து பிள்ளைகளை கொண்டு அந்த இதுகள் இது அந்த இதுகள் நடத்தி

0: ஓகே, அதை பார்த்துறேன், எனக்கு அனுப்பியிருந்தீங்க. தெரியும் தெரியும், கண்டிப்பா. அப்படி நேரங்களில் என்ன சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, மிக மகிழ்ச்சி.
1: திரும்பவும் நான் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு யோசிக்கிறேன் பேசப் போறேன்.
0: அப்படியா,
1: என்ன நல்லம் இருந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும், என்னால முடிஞ்ச உதவியும் செய்யலாம். சும்மா அந்த சொல்லப்படுதல்ல வேதம், உங்களுக்கு நான் உங்களுக்கு இலவசமா தந்ததை இலவசமாய் கொடுங்கள். நாங்கள் கொடுக்க வைக்க வாங்குறவர்களுடைய எக்யூப்மெண்ட் அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு கேட்டா உதவி செய்வோம்.
0: ஆமா, நீங்க தான்
1: வந்து ரேடியோல பேசிட்டு கத்தர் நல்ல கத்தர் பேசிட்டு போனா காணாது.
0: அது நல்ல சமாரி என்ற கதை தெரியும், வேதத்துல அநேகர் படித்திருக்கிறார்கள். அப்படின்னு இத்தனை பேர் போதர் கூட அதால போயிட்டு, ஓகே எனக்கு ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்த பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தான், அதையும் கொடுப்பேன் போனானாம். அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
1: அப்படி தெரிவு செய்ய முடியாததான் ஒரு நாளைக்கு போய் கதைக்கிறோம் எல்லாம் செய்யறோம் சொன்னா அதை நடத்துறவருக்கு இந்த பொம்பை இந்த கனடா ரேடியோ ரேடியோ கர்நாடகத்துக்கு காசு கட்டாம அவர் நடத்தாது. அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். நீங்களும் உங்களுடைய பாரியாரும் இதை செய்வோம் அது காசு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா கனெக்ஷனு காசு யாரும் கொடுக்கறது?
0: ஐயோ, கனெக்ஷனு காசு சேவரு காசு யாரும் கொடுக்கறது?
1: சபையில
0: எல்லாரையும்
2: வரைக்கும் திருச்சாத விராட்டிக்கு
0: ஒரு கேள்விதான் இந்த கிரிட்டிசைட் பண்ற மக்களை பார்த்து நான் கேக்குறது, கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணுனீங்க? அங்க இருந்தா எடுத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை.
2: அது வாரத்தின் முதல் நாள் சொல்லி,
0: வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே?
2: வாரத்தின்
0: முதல் நாள் இல்ல இல்ல, அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்ல. அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம். கண்டிப்பா பெரியண்ணா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது. நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலையத்திலே 12:10 வியாழக்கிழமை காண காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விருப்ப பாடலே கேட்க இருக்கிறோம். நேரில் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நாளிகள். 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:16 மதிய ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போது அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சோதரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி. அதனால் தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு. இந்த பாடல்கள் மிகச்சிறப்பான ஒரு பாடல். பாடல்கள் எல்லாமே இதை பாடியது பாஸ்டர் டிஜி சீகர் அவர்கள். அந்த பாடல்களிலிருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, அவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌதி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சௌதரியும் கூட. கத்தோட நாம பாடட்டும். ஆண்டவரையும் அந்த சௌதரியை ஆண்டவர் அந்த சௌதரியை தொடர்ந்து ஆசீர்வித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலே, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலே சௌதரி மெடினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒளிபரப்பாகிறது.

0: தென் இந்தியா.
1: அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒளிபரப்ப தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒளி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருவது சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்ட விருப்ப பாடல். சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனிலேருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். இந்த பாடலில் ஒரு சரணம், ஒரு ஸ்டென்ஸ் மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிவிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. ஆமேன். நன்றி சௌரி பிரிம் ரோஸ், வாழ்த்துக்களும்மா. அடுத்த பாடலாக நாங்கள் கேட்ப இருப்பது ரீட்டா அம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கனடாவிலிருந்து அருமையான தாயார் கேட்ட பாடல்.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் கனடாவில் இருந்த அருமையான தாயார் ரீட்டம்மா அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடலை கேட்கிறோம். இது ஏற்கனவே நேற்றைய நாளில் ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவள் கேட்ட பாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்ட அருமையான சௌரி மேரி அவர்கள் கனடாவிலிருந்து இந்த பாடலை திரும்பவும் கேட்க விருப்பமாக உள்ளேன். அந்த பாடலை திரும்பவும் ஒலிபரப்புமாக கேட்டிருந்தார்கள். இதோ சௌரி மேரிக்காக ஜெர்மனியிலிருந்து விருப்ப பாடலாக நேற்றைய நாள் கேட்ட பிரிம் ரோஸ் அவர்களுடைய பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.
1: சொல்ல போற ஜெபமே என் வாழ்க்கை.

இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பானது. இந்த பாடலை மீண்டுமாக ஒலிபரப்புமாறு கனடாவிலிருந்து சௌரி மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடல். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து இறுதியாக இன்னும் ஒரு விருப்ப பாடலே இன்றைய நாள் சௌரி கேட்டிருந்தார்கள் சௌதரி மெரினா அவர்கள். மீண்டுமாக இன்றைய நாள் இந்த பாடலே தனக்காக ஒளிபரப்பு மறக்கின்றிருந்தார்கள். இதோ சௌதரி மெரினாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலை கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ அவர்களுக்கான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கான நேரத்திலே பாடல் பாடி மற்றும் விருப்ப பாடலே கேட்ட 13 உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து 1 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் பேடரிக் அவர்கள் இணைந்து வார்த்தையை

0: வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சீசர் டாக்டர் ஜெயந்தி பெடரிக் அவர்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா
1: சிஸ்டர், நல்லா இருக்காங்களா?
0: ஆமா சிஸ்டர், கெட்டிங் பெட்டர் தான். நல்லா இருக்காங்க. உங்க ஜெபத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தி வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் தேவரீர் தாமே திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஜபத் நேரத்திலும் கூட சகோதரியை நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்து சீக்கிரத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தேவரீர் தாமே ஆண்டவரே சீக்கிரத்திலே நீர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆதரித்துக் கொள்வீராக ஆண்டவரே. இந்த செய்தி வேளையை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் பதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளைக்காக கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பரலோக பிதாவால் நம்மோடும் நம்மிலும் வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். யோவான் 14:15-17. அவர் நம்மை தெய்வீக ஜீவனினாலும் அன்பினாலும் மாத்திரமல்ல, நம்பிக்கையாலும் சமாதானம் சந்தோஷம் ஆகியவற்றாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் தேவனால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் 16:13-1 Cor 2:12. அவர் வல்லமை தூய்மை ஆகியவற்றின் ஆவியானவர். எனவே நம்மை சுத்திகரித்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 6:11 and Ezekiel 36:27. அவர் நமது இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டியாக்கி நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 2:29, தீத்து 3:5-6. அவர் நம்மை நடத்தும் போது மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடும் புதுமையோடும் சேவிக்க முடியும். அநேக வார்த்தைகளை இவற்றை குறித்து சொல்லுகிறது. அவரது மகிமையான ஊழியத்தின், இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் பலனாக கூட நம்மை மேலும் மேலும் கர்த்தருடைய சாயலாக அவர் மாற்றுகிறார். 2 Cor 3:8-18 அவருடைய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23. நாம் சாட்சியாயிருக்கும்படியாகவும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜீவனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் அவர் நமக்கு

0: வல்லமை தருகிறார். தெய்வீக வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. பாருங்கள், நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டிய அவசியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்றதும் முக்கியமானதுமான தூய ஆவியானவரின் ஈவனால் அவரது பிரசன்னமும் கிரியையும் நம்மில் காணப்படும்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மிகவும் கருத்தாயிருக்க வேண்டும். இவை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, ஆவிக்குரியவைகளில் மனதை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:5-6. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. ஆவிக்கென்று விதைப்பதற்காக நமது வாழ்விற்குள்ளே தேவ வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அது எப்பக்கமும் வெட்டக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஜீவன் அருளப்பட இதன் மூலம் நம்மில் கிரியை செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று இயேசு சொன்னார். இதை மனதில் கொண்டவர்களாக நாம் அசுத்தமானவைகளையும் பொல்லாங்குகளையும் விட்டுவிட்டு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அதனால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படையவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். எனவே நாம் மிகவும் சிரத்தையோடு வேதவசனத்தை படிக்கவும் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதை பிரசித்தப்படுத்தவும் வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்க அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். வேத வசனங்கள் மூலம் தேவையான திருத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நம்மை நீதியில் பயிற்றுவித்து எல்லா நற்கிரியைகளுக்கும் நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார். ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோம். நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமது பலவீனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிக பலனுள்ளது. நமக்கு அருமையானவர்களுக்கும் நமது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அதிக அறுவடையை இம்மையிலும் நம்முடைய நித்திய ஜீவனிலும் நாம் கட்டாயம் அவற்றை நாம் அதன் பலனை நாம் காணலாம். அதிகமாக விதைத்து அதிகமாக நாம் அறுவடை செய்வோம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 Corinthians 9:6. ஆவியானவரோடு நாம் ஜாக்கிரதையாக உறவு கொள்ள வேண்டும். எப்படி? பெருக விதைப்பதோடு வாழ்வை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அதிகமான ஆவியின் வல்லமைக்காகவும் பிரசனத்திற்காகவும் பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த விலையேற பெற்ற ஈவை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசையோடும் ஆவலோடும் காணப்படுகிறார். எல்லாவிதமான பாவங்களையும் விட்டு திரும்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவை. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் கற்றுத்தருகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுக்கிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கவும் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நம்மிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது 51:1-11 வசனங்களை வாசித்து நம்மில் அந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ வசனத்தால் நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஜபத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் அவர் நமக்கு உதவி செய்யவும் நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி திரளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேத வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இவை ஒரு சாதாரண கட்டுக்கதை போன்ற காரியங்கள் அல்ல. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளும். இதன் மூலமாய் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறவரும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எனவேதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் சுத்திகரித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்குவோம். பின்னும் பாருங்கள், கடைசியாக நித்திய ஜீவனாகிய ஈவு என்று நாம் காணப்போகிறோம். ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை அறுப்பதால் அந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8. இந்த காரியம் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய நித்திய ஜீவனின் வாழ்க்கையில நாம் கட்டாயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம் என்றால், பாருங்கள், கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். பின்னும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அவரே ஜீவனானவர், அவரே நம்மில் ஜீவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவனெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. பின்னும் இதன் மகிமையான நிறைவேறுதல் வரும் நாட்களிலே முடிவின்றி காணப்படும் நம்முடைய நித்திய ஜீவன் அழிவில்லாத கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. குமாரனில் இருக்கும் நித்திய ஜீவனுக்காகவும் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கும் நித்திய ஆவிக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி மாம்சத்திற்கு எதிரானவைகளை மாம்சத்திற்கு எதிராய் நம்மை போராடி அவர் நம்மை மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லுகிறார். ஆவிக்கென்று திரளாய் விதைத்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நாம் புறப்பட செய்வோம். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று நம்மிலிருந்து புறப்படட்டும். யோவான் 4:14 வாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நேர்மையான செய்தி நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நித்தியத்திற்கானவைகள், ஆவிக்குரியவைகள். மாம்சத்தோடு கர்த்தாவே இவை போராடுகிறதாய் காணப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாயிருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பு இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி ஜெயந்தி, உண்மையில ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வரும் ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: Thank you sir. Thank you.
1: நன்றி, நன்றி. God bless.
0: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:13. 1:15 மீண்டுமாக நாங்கள் ஆண்களுக்கான ஆலோசனையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் செல்வின் ஜீஸ்ராஜ் அவர்கள். அது வரைக்கும் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் கலைந்திரே 1:15 வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு அணிந்திருக்கோம். இது ஆண்டவருடைய வார்த்தை கூடாக ஆலோசனை கேட்கின்ற நேரம். எங்களோடு ஆலோசனையை வழங்க டாக்டர் செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமை படட்டுங்க. நல்லா இருக்கும் பிரதர்.
0: ஆமென். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: இருக்கு பிரதர், ஹெக்டிக்காக தான் இருக்குங்க.
0: அப்படியா? ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளும் மீண்டுமாக எங்களோடு இணைந்துக்கிறீர்கள், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை, ஆலோசனையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தொடருங்கள்.
1: நிச்சயமா பிரதர், இன்றைய நாள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து இன்வால்வ் பண்ணியோ இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தாமையோ ஏதோ ஒரு காரியங்களை நமக்கு சுற்றி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதில் எந்த மாதிரியாக கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம், அதோடைய அந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதுக்கு நம்மளுடைய மனது எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சிந்திக்குது, இதை தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. வெளியிலேருந்து நிறைய விதமான இன்புட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நம்ம எந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறோம், இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன மாதிரியான ரியாக்ஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இமீடியட்டா நம்ம ஹியூமன் பாடியில எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் கலந்திருந்தாலும் அது வந்து ரெண்டு டைப்பா பிரிச்சு வைக்கிறாங்க, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இதுல வந்து நம்பர் ஒன் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யாராவது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு நம்மளுடைய அந்த அட்ரினல் பூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே நம்ம உடம்புல இருந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னோம்னா, நமக்குள்ளாக ஒரு சோகமான ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருங்க, நம்மளுடைய அந்த சேட்னஸோட சேர்ந்து ஒரு பயமும் நம்மளை தாக்கக்கூடியதாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 இதை கேட்டகரைஸ் பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி. ஒன்று அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது, சர்ப்ரைசஸ் நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோகமும் ஒரு பயமும் தான் இந்த நேரத்தில் ரொம்ப நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்குதா. இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம எமோஷனலா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்றவங்களா இருக்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம், நம்மளை வந்து தாக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துறோன்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்புட், ஒரு ஹாப்பினஸோ ஒரு இதோ வந்துச்சுன்னா அதை எமோஷனலா நம்ம ஃபேஸ் பண்றோம். அந்த எமோஷனல் லெவலோட கண்டினியூவேஷன் தான் என்ன ஆகுதுன்னா, அதை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கர்வமோ இல்லை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் மாறக்கூடியதாக ஆயிடுதுங்க. நான் இது வரைக்கும் ஒரு சந்தோஷமானவனாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் எமோஷ்னலாக அதை நான் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷப்பட்டு என்னுடைய லைஃப் எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக போய் எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவேனே தவிர, எந்த நேரத்திலையும் என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுன்றதை பற்றி நான் யோசிக்க போகிறதே கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டா எனக்குள்ளாக வரக்கூடியது வந்து ஒரு விதமான கோபமோ இல்ல ஒரு மாதிரியான ஒரு பயமோ இல்ல ஒரு கவலையும் வந்துருச்சுன்னா இது அப்படியே கண்டினியூஸா வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்கக்கூடியதா மாறிடும். எப்ப பார்த்தாலும் என்னத்தை விட வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அந்த நேரத்துல ஒரு ஷாக்கிங் இருந்தாலும் அவங்க மேல எனக்கு ஒரு பொறாம மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சு எனக்கு நடந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட்குள்ள அது வந்துருச்சுன்னா இமீடியட்டா வந்தது ஒரு லாங் டேர்ம் எனக்குள்ள தங்க ஆரம்பிச்சு. இது தொடர்ச்சியா வாழ்க்கையில இருக்கும்போது இதுக்கு நான் எப்படியாவது வெளிப்படுத்தி என்னுடைய இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு எமோஷ்னலாகவே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம எதையுமே எடுத்துக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரிங்க எமோஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் கிடையாது, உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸுக்கும் யார் என்ன சொன்னாலும் எமோஷனலாக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் தேவைதான். அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும்னு யூ ஹாவ் டு மேக் இட் இன் ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்துருச்சுன்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ள இறங்கி உடம்புல ஒரு சில ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரினா ஒரு சிலருக்கு கோவம் வரும், ஒரு சில நேரத்துல சண்டை போடுது, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. இந்த ஃபைட் ஆர் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்ரினல் பூஸ்ட் தான் இது. இது நம்ம உடம்புக்குள்ள வந்த உடனே ஒன்று எதிரி வந்தானே அடிச்சு தாக்கு இல்லையா அந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் மாறக்கூடியதா ஆயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து இட்ஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் நம்ம ரியாக்ஷன். இந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இந்த எமோஷனல் லெவலையும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஒன், உங்கள் எமோஷனல் லெவலில் யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையுமே உங்களை தடுத்து நிறுத்திடலாம். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தினாலே போதும், நீங்கள் உங்களுடைய மனசையும் இந்த நேரத்தில் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஃபிசிக்கலும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்னா கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய பிஹேவியர் லெவல் இருக்குது பாருங்களேன், அந்த உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனை, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த டோனில் பேசணும், இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே எடுத்தெறிஞ்சு பேசுகிறதா, இல்லைன்னா நம்ம ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கத்துறதா, இல்லைன்னா எதையாவது கையில் கிடைக்கிறத தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதா. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டுக்குவாங்க. செல்ஃப் ஹார்ம்ன்றது நிறைய பேர் ஏதோ கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நெகத்தை கடிச்சு துப்புறது, செவுத்துல ஓங்கி இழுத்து குத்திக்கிறது, கையில என்ன ஒரு பொருள் கிடைச்சிருந்தாலும் அதை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க, வெறும் கை இருந்தாலும் அதை போட்டு அப்படியே போட்டு ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வருதுன்னு எமோஷனல் ஆன உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாறி இமீடியட்டா அவங்களுடைய இந்த சாப்பிடக்கூடிய குணம் வந்து மாறக்கூடியதான் மாறிடுதுங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஒபிசிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச பேச அவங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வந்து அதிகமா சாப்பிடுறதுல அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று, இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணமா உங்களே நீங்க கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. எவனோ எவ்வளோ யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியத்தை தவறா பேசியிருக்கிறாங்க, தவறா சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதையே போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்து என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம மறந்து போயிடுறாங்க. ரொம்ப கவலைப்படுறவன் வந்து எதிர்காலத்தை குறிச்சே என்ன நடக்குமோன்றதை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருப்பான். இனி என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இன்னொருத்தருங்க வந்துங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நடந்து முடிஞ்சிருக்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்களா பாஸ்ட் டென்ஸை பற்றி. அப்போ உண்மையிலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னா, இருந்து ப்ரெசண்டான ஒரு லைஃப்பில் லீட் ஆகிட்டு இருக்கிறான் பாருங்களேன், அவன் மாத்திரம்தான் சந்தோஷமான ஒரு ஆளாக இருப்பானா. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய எமோஷன்ஸு எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராவது ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி போயிடுது. அதையெல்லாம் மாறின அடுத்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹேவியர் சுத்தமாக மாறிடுது, என்னுடைய கேரக்டரே அந்த இடத்துல கெட்டு போயிடுது. அடுத்த செகண்டு என்னுடைய ஃபிசிக்கலை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறேன். இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் மெயினாக எந்தெந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சுருக்கிறத நம்மளே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடியவங்களாக ஆகிடுவோம். ஒருத்தர் நல்லவர்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம், அவங்கள வந்து அவர் ஒரு சிச்சுவேஷனில் ரியாக்ட் ஆகுறத வச்சு அவன் கெட்டவன் அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு நபர் இப்படிப்பட்டவன் தான், இவன் வாழ்க்கை இப்படி மோசமானது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ஸே கட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு மனநிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளுடைய நினைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகிற நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா சொல்றது தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ, இந்த மாதிரி தவறான காரியங்களை சொல்றாங்களோ, இமீடியட்டா நம்ம அதை பிரேக் பண்றது, நான் செஞ்சது தான் கரி சரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் தான் திருப்பி திருப்பி பேசி அதை நான் வின் பண்ணாதான் எனக்கு ஒரு சக்சஸா இருக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரத்துல நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேட்குள்ள வரோம் பாருங்களேன், அப்போதான் நமக்கு ஒரு காமான ஒரு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் சரிங்க, செஞ்சிட்டு இருக்கிற அந்த காரியத்தை அவனால் முழு கவனத்தோட செய்யவே முடியாது. அவன் நினைவுகள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்றதையே மனசுல வச்சு உறுத்திட்டே இருக்கிறனால அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. நிறைய நேரங்கள்ல இந்த பீப்புளோட இன்புட்ஸ் வர வர வர மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க, தங்களை தாங்களே மற்றவர்களோடு கூட சேர்ந்து செயல்படுக விடாம தனிமைப்படுத்தி கொள்றது. ஒரு கூட்டத்து கூட சேர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, சோசியலைஸ் ஆக மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்து மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் வைஸா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க இதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. இதுக்கு நீங்க திரும்பி அவங்களுக்கு சொல்லணும்னா, ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பான்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. யாருக்கிட்ட, உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாருக்குமே நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? கிடையாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானே, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்ல கேட்டுட்டானே, இதுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பதில், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த மாதிரியான கேள்விகள் என் வாழ்க்கையில வராத மாதிரி என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து யார் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாததான் மாறி போயிடும். நீங்கள் அந்த உங்கள் அந்த கில்ட்டிலிருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஒரு பதில் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கடுத்து நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு பதிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் அந்த பதிலை சொல்லிட்டு திரும்பி இருக்க வாழக்கூடிய வாழ்க்கையிலலாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. அதே வாழ்க்கையில் அந்த பதிலை நான் பிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு திரும்பி அவனு அந்த கேள்வியை கேட்க விடாத அளவுக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் போகணுங்க. நம்மக்கிட்ட இப்படி பேசினவங்க அத்தனை பேருக்கும், கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டியது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களை செய்ததினால், நான் செய்து கொண்டு இருக்கிறதினால் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம பாடியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, அது பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது தன்னிச்சையாக சடனாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம மூளை வந்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, கண்ணை மூடி திறக்கணும், 10 தடவை திறக்கணும்னு அந்த ரியாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. சடனாக தெரியாமல் கடகட கடகு நம்மளுடைய கண்ணியுமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்மளுடைய உடம்புல வரணுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்விங் மெக்கானிசத்தை கொண்டு வந்து இமீடியட்டாக அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போல்லாம் வருதோ திரும்பி நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் நிற்க மாட்டேன்னு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையை வந்து நான் சரிப்படுத்திக்கணும். திரும்பியும் நான் எந்த இடத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்கிறேன்னு 4 பேர் சொல்கிறாங்க, எந்த இடத்துல நான் பயங்கரமாக உயர்ந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, பேக் டு நார்மல் லைஃப் நான் திரும்பி வந்து வாழ்ந்தே ஆகணுங்க. நிறைய பேர் இதில் என்ன செஞ்சிடறாங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தில் வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுற்றி கமெண்ட் பண்ணுறவங்க உண்மைத்தான் நம்ம வாழ்க்கை, இவங்க சொல்கிற இந்த கமெண்ட்டு தான் கரெக்டாக இருக்குது, நம்ம இப்படி பண்ணுற பர்சன் தான் சொல்லி கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளை பற்றி இத்தனை பேர் சொல்கிறாங்களே, இத்தனை பேருக்கு நான் திரும்பி பதில் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை கொஷனுக்கும் அவங்க லைஃப்பில் என்ன ஆன்சருன்றதை கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி தேர் கோயிங் டு அச்சீவ் இட் ஆஃப். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு லெவலில் நிற்கிறோம், என்ன செய்ய போகிறோன்றத நம்மளை நாமளே தான் கேட்டுக்கணும். நான் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எதை எதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. மை காட் பிளஸ் யூ.
0: ஆமென். டாக்டர், இன்றைய நாள் நல்ல ஒரு டாப்பிக்கை பேசியிருக்கிறீர்கள். உணர்ச்சி, எமோஷன் சவுத் ஏசியா மக்களில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஈவன் சோசியல் மீடியாவில் ஒரு சில பெண்கள் உயிரே மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்த கொமெண்ட்ஸை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மயமாகி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் உயிரே மாய்த்து கொண்ட ஒரு சில மக்களே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை டஃப்பாக எடுத்தது அதுக்கு சரியான வகையில் நாங்கள் நடந்தால் அதிலிருந்து மாறி எங்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்பதை மிக அழகாக விவரித்தீர்கள். நன்றி டாக்டர், மிகவும் நல்ல ஒரு ஆலோசனை பகுதியாக இன்றைய நாளில் டாக்டர் செல்வின் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் எழுதுங்கள். 6473385596 இலக்கத்தில் அடுத்த வாரம் அவர் வரும்போது அவருடன் நாங்கள் மீண்டுமாக இதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் செல்வி? நல்ல ஒரு டாபிக் பேசுகிறீங்க. இது எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு உணர்வு தான். அது இருக்கிறது, இருக்குத்தான், அதை மறக்க முடியாது.
1: யாராவது நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு நினைப்பு வருங்க. அந்த நினைப்பை வந்து நம்மளே அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்ன்றதுக்கு கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பதிலா கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது தான் மிகவும் அவசியமா இருக்கு.
0: அப்படி வாழ்ந்தவர்கள் பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் போகணும். எனக்கு நிறைய மக்களை தெரியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஈவன் சில சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக நடந்தால் இல்லை வானொலிக்கே வர மாட்டாங்க. ஜபிக்கிற மக்கள் ஜபிக்க மாட்டார்கள், ப்ரே பண்ணுறவர்கள் ப்ரே பண்ண மாட்டார்கள், அப்படியே சொந்து போயிடுவார்கள். ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு காண கிடைக்காது கேட்டால் சோகம், உணர்வு, உணர்ச்சி என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜபத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை மறுவான ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக கத்தர் செய்வார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில மக்கள் தவறிவிடுகிறோம். இன்றைய நாளில் இந்த ஆலோசனை பதி மிக பலனுள்ளதாக இருந்திருக்கும் என நான் கத்தர்களை நம்புகிறேன். நன்றி டாக்டர் செல்வின்.
1: Thank you brother.
0: அடுத்த வாரம் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களை அவங்களுக்கு. நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். 1:45.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல்சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள் எங்களோடு இணைந்திருங்கள்.

1:37 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்புடன் இணைந்திருக்கோம். அடுத்து 1:45 வேதம் வாசிக்க கேட்கலாம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணையிருக்கார்கள் அருமையான சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com.
2: நேரம் கலையத்திலே 1:48. இது வேதம் வாசிக்கிறதுக்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்க ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். சௌரியை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். எப்படி இருக்கிறீங்க? மிக மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சில மக்கள் இதை உங்களோட வேத வாசிப்பை கேட்டு சொல்லியிருக்கார்கள், மிக ஆறுதலாக அழகாக கருத்தோடு நீங்கள் வாசிக்கிறதாக
3: ஆண்டவருக்கு.
2: உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது சிரமமா இல்லையா? ஓகே, உங்களுக்கு
3: பிரச்சனை இல்லை. எனக்கு தந்தது தேவன், அதைத்தான் நான் எனக்கு தந்ததை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரையில நான் சுகமாக இருக்கிற பொழுது, பெலனாக இருக்கும் பொழுது நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு தருவேன்.
2: எல்லாமே
3: நாட்கள் பரவாயில்லை, இயலக்கூடிய நேரம் எனக்கு திராணி இருக்கும் வர நான் செய்து தரேன் பிரதர், உங்களுக்கு வேதம் வாசிக்க.
2: அல்லேலூயா, நன்றியம்மா. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 Samuel 5:6, Esaiah 51, வெளிப்படுத்தல் 12:13 ஆகிய புஸ்தகங்களை சௌதரி ஜெர்மனியிலிருந்து வாசிக்க இருக்கிறார்கள். ஆரம்பிங்கணும்.
3: இந்த நாளிலும் 1 Samuel 5 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்த அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது நாங்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது, எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஆமேன். 6வது அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறை சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெர்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதியான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெர்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெர்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருவ படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெர்சிமேஸின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்ஷிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இசாயா 51 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி

கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பும். ராகாவை துண்டித்ததும் பலி சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வெற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சக போகிற மனுஷனுக்கும் புள்ளுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்குரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்குரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நுழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்குரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பிரதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டியமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறிகொண்டவளே, நீ கேள். கர்த்தராய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனியென்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது.
ஒரு ஸ்திரி சூரியனை அணிந்திருந்தாள்.

0: அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வெளிச்செப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிச்சற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்சற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுச்சற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மலனில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வெளிச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடைய அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வருச்சற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ஆமென்.
1: ஆமென். நன்றி சௌரி பிரிம்ரோஸ், மிக அருமையாக அழகாக கருத்தோடு தெளிவாக வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆஜபிக்கிறோமா.
0: Amen, amen. God bless you, brother. God bless you.
1: Thank you.
0: Just that string kettada solliudunga.
1: Kandipa sollrena.
0: Solli.
1: Okay. Thanks. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில். நேரம் கலையத்தில் 2:14. அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. இதை வழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து சுசி அம்மா அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய பிபிசி செய்தி அறிக்கையின் இப்பொழுது கேட்கலாம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுத்தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் எதையும் சாதிக்கவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின்பு முதலில் தோன்றிய ஈரானின் அதிஉயர் தலைவர் கருத்து. காசாவில் உதவி பெற நின்ற பாலத்தீனியர்கள் கொல்லப்பட்டதை மறுக்கும் இஸ்ரேல். காசா பிரச்சினையில் பங்களிக்க போராடும் ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய படையெடுப்பை விசாரிக்க சிறப்பு ஆணையம், ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுக்ரேனிய அதிபர். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா எந்த பலனையும் பெறவில்லை என்று ஈரானின் அதி உயர் தலைவர் அலி காமினேயி கூறியுள்ளார். பனிரண்டு நாட்கள் நடந்த மோதலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள தனது முதல் காணொலி அறிக்கையில் ஈரானின் பதிலடியால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
3: இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவுக்கு கடும் பதிலடியை கொடுத்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்களில் ஒன்றான அல் உடைட் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது.
2: முன்னதாக ஈரானின் அணுத்திட்டத்தில் கடுமையான அழிவை ஏற்படுத்தியதாக இப்போது நம்புவதாகவும், ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை சமீபத்திய தகவல் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை முகமைகள் தெரிவித்துள்ளன. ஆயினும் அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஈரானின் அணுசரிவூட்டல் திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுப்போம் என்றும், அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்படவில்லை என்கிற பென்டகன் உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீடு கசிந்த ஒரு நாளுக்கு பிறகு தகவல் வந்துள்ளது. இஸ்ரேலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் மூன்றாவது நாளாக தொடரும் நிலையில் ஈரானின் அணுத்திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் முயற்சித்து வருகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
4: நேற்றிரவு இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி ஆணையம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்ட இஸ்ரேலிய நிலைப்பாட்டை ஆதரித்தது. இருப்பினும் இந்த தளங்கள் நிலத்துக்கடியில் அமைந்திருப்பதாலும், உளவுத்துறை இந்த இடங்களை சென்றடைவது கடினம் என்பதாலும், களத்தின் உண்மையான நிலையை அறிவது கடினம். என்ன நடந்துள்ளது, தாங்கள் விரும்பிய அணுத்திட்டத்தை மறுகட்டமைக்கும் சாத்தியக்கூறுகள் ஈரானியர்களிடம் உள்ளதா என்கிற முழு தகவல்களையும் பெறுவதற்கு இன்னும் சற்று காலமாகும். தற்போது வரை போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான அணுத்திட்ட கண்காணிப்பை ஈரான் அனுமதிக்குமா? இஸ்ரேல் இனிமேலும் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்யும் என்கிற முக்கிய கேள்விகள் இன்னும் உள்ளன.
2: பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டூசர் ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ளார். பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவர் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் நகரில் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார்.
5: குண்டு தாக்குதல் நின்றுவிட்டது பெரிய நிம்மதி. இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருவதை உணரலாம். ஆனால் மேலோட்டமாகத்தான் போக்குவரத்து மீண்டு வருகிறது. இன்று முதல் சர்வதேச விமான போக்குவரத்தும் தொடங்குகிறது. இணைய சேவை மீண்டுவிட்டது. பல சமூக செயலிகள் பயன்பாடுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் விபிஎன் வசதியை பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடல்கள் நடக்கின்றன. இருந்தபோதிலும் டெஹ்ரானின் தெருக்களில் பல உணவகங்கள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடியே உள்ளன. மேலும் மோதலின்போது வெளியேறிய சிலர் இன்னும் திரும்பவில்லை. இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு துணியை கடைபிடிக்கின்றனர். நேற்றிரவு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தியில் தேசத்தின் மீண்டெழும் தன்மையையும் எதிர்ப்புணர்வையும் பாராட்டினார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல உயர்மட்ட ஈரானிய தளபதிகளுக்கும் முன்னணி அணு விஞ்ஞானிகளுக்கும் இன்று இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாட்டின் மையப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார். இத்தகைய அடக்க நிகழ்வுகளின் போது மேலதிக துக்கமும் எதிர்ப்பும் காட்டப்படுவதும் தொடரும். நேற்றிரவு முக்கிய தருணங்களில் ஈரானியர்கள் அடிக்கடி கூடும் ஆசாதி சதுக்கத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றோம். வெள்ளை பளிங்கு கல்லில் அழகு சின்னமாக விளங்கும் புனித இடத்தின் கீழ் செஹ்ரான் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வந்த ஈரானியர்களிடம் பேசியபோது சிலர் அரசை ஆதரித்தனர், சிலர் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றியும் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை பற்றியுமே பெரிதும் கவலைப்படுகிறார்கள்.
2: காசாவில் உதவி பெறுவதற்காக வரிசையில் நின்ற நூற்றுக்கணக்கான பாலத்தீனியர்கள் தங்களின் படைகள் கொன்றதாக கூறுவதை இஸ்ரேல் அரசு மறுத்துள்ளது. அவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்திருந்தன. ஆனால் வியாழக்கிழமை காலையிலும் மத்திய காசாவில் உதவிக்காக காத்திருந்தபோது 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். வேறுபட்ட சம்பவங்களில் இஸ்ரேலிய வான்வெடி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 20-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை மத்தியஸ்தர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி பிபிசியிடம் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடங்கியே உள்ளன. இதுகுறித்து தற்போது கெய்ரோவில் பிபிசியின் காசா செய்தியாளர் ரூஷ்டி அபு அலுஃப் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
6: கத்தாரில் நடைபெறுபவை குறித்து மத்தியஸ்தர்களான கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்று ஹமாஸ் கூறுகிறது. தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறும் அவர்கள் திருப்பு ஏதுமில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்றனர். முந்தைய போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தொடர்புகள் தொடங்கி வளர்ந்தது, ஆனால் இதுவரை முன்னேற்றம் இல்லை என்கின்றனர்.
2: யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானுடனான பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க பிரசல்ஸில் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். ஆனாலும் சமீப மாதங்களில் உலகளவில் ஐரோப்பாவை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா தனியாக செயல்பட்டு வருகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஆக்கப்பூர்வமாக மத்தியஸ்தம் செய்யவும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான சிக்கல்களை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் போராடி வருகிறது.
3: காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த கோரி ஐரோப்பிய நகரங்களில் பல பெரிய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
7: இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துங்கள், இது தொடரக்கூடாது.
3: இன படுகொலை குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஹமாஸை ஒழித்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை தாயகம் கொண்டு வருவது இலக்கு என்கிறது. ஆனால் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதிக முயற்சிகள் எடுக்க 100-க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் வலியுறுத்துகின்றன. போர் குற்றங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக இருப்பதாகவும் சில குற்றம் சாட்டியுள்ளன.
8: காசாவில் அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டுள்ளன, எல்லா விதிகளும் மீறப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுவதற்கான சரியான நேரம் இது.
3: காசாவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உதவிகள் நன்கொடையாளர் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன், ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன.
9: காசாவில் குழந்தைகள் நீண்ட காலமாக காத்திருந்து விரக்தியடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை காணாத பெரிய அமைதி திட்டத்தை ஐரோப்பா கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் காசா தொடர்பாக நம்முடைய எதிர்வினைகள் மந்தமாக இருந்துள்ளன. நடத்தப்படும் இன அழிப்பால் மக்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
3: 45 கோடி மக்களை கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. மனித உரிமைகள் தொடர்பாக கடந்த 25 ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலின் சிறந்த ஆதரவாளர்களாக இருக்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் நிராகரித்துள்ளன.
10: இது காசா மக்களுக்கு உதவாது. இஸ்ரேலுடனான நம்முடைய பேச்சுவார்த்தையை சீரழிப்பதாகவும் முடக்குவதாகவும் இது அமையும்.
3: ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி, ஆனால் காசா தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு அதனிடம் இல்லை. இதற்காக மிகப்பெரிய விலை அது கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
6: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்பதும், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அமல்படுத்த நிர்பந்திக்கவில்லை என்பதும், இந்த நாடுகள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாக்கவில்லை என்று பிற நாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நம்பகத்தன்மையை கடினமாக்கும்.
3: உலகளாவிய விவகாரங்களில் ஐரோப்பாவை அமெரிக்கா புறந்தள்ளி வருகிறது. காசா நெருக்கடியில் தங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கச் செய்ய ஐரோப்பா கடுமையாக போராடி வருகிறது.
2: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். இது செயல்பட்டு அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது போர்க்குற்றவாளியாக இருக்கும் ஒவ்வொரு ரஷ்யரும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி.
11: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
12: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online. Broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
11: அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி வழங்குகின்றார்கள் அருமையான சகோதரி அமெரிக்காவில் இருந்து

0: பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை வழங்க இருக்கிறார்கள். அருமையான சோதி சுசி பால்மன் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்போம். எப்படி இருக்கிறீங்க சுசியம்மா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, கட்டட கருவினால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஜெயசந்த் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: பரவாயில்ல, சோமாய் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வானொலியோடு இணைஞ்சு கொண்டு வரேன்னு நான் நம்புறேன்.
1: ஆமென்.
0: இன்றைய நாளும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகி விட்டது.
1: பரவாயில்லை,
0: சுருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குங்கள்.
1: ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கொடுத்திருந்த நல்ல அருமையான நேரத்துக்காக எனக்கு நன்றி அப்பா. அருமையான சகோதரனை சகோதரியும் சமூகத்தில் வைக்கிறேன். விசேஷமாக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற இந்த வல்லமையின்படியே கர்த்தாவே, அவர்கள் சீக்கிரமாய் அப்பா அவங்களோட ஊழியத்தில் வந்து உங்களோட ஊழியத்தை செய்ய தேவனாய கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இதில் உதவி செய்கிற இந்த வானொலி கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளில் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வந்து பெண்களாக இந்த உலகத்தில் எப்படியாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய கொஞ்சம் வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாங்க பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் வந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்திருக்கும் போது முதலாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்முடைய வேலைகளை தொடங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நமக்கு வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அவருடைய காரியங்களில ஈடுபடும் போது தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருந்து அவரை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவர் இருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று லூக்கா 12:31 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது வந்து சில வேளையில ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டு வாக்கு தத்தமா வசனமாடு சொல்லலாம். ஆனா இது ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கிய வார்த்தையாய் காணப்படுகிறது. அது அந்த இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நன்மையினால நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் புடிபுடி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் காலில் எழும்பும் போது அன்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் நாம் அவரை நாம் நோக்கி துதியோடு அவர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். என் ஆண்டவரே, நீரே வெளியேறப்பட்டவர், உம்முடைய பாதமே இன்பமானது, நீ 1000 பேரிலும் 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று நாம் சொல்லி அவரை போற்றி அவரை பாடி அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவது கர்த்தர் என்பது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் நாம் வெளியே போகும்போது, எப்பொழுதுமே நாங்கள் வெளியில போகும்போது நான் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் போவோம், ஜெபிக்காம இறங்கவே மாட்டோம் ஆண்டவரே. எங்களோட வாகனத்தை பார்த்து காத்துக்கொள்ளும் ஆண்டவர். நாங்கள் போகிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும், நாங்கள் போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் வந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:30 பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நான் முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நான் வந்து அசட்டை பண்ணினா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. மாட்டவ ஆண்டவர் சொல்றார், என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. நான் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் அதை நான் சொல்லுகிறேன். அவங்க வந்து ஒரு கல்லூரியில ஒரு முதல்வர் வந்து உரையாற்றினாராம். அவர் அருகில் இருந்த ஒரு ஒரு போர்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கற்பலகை இருக்கும்ல, அதுலதான் சாக்பீஸை வச்சு வரைவாங்க, எழுதுவாங்க, நம்முடைய பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்பமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கரும்பலகையில அவர் ஒரு ஊதியத்தை வச்சாராம். வச்சுட்டு இதுல ஏதாவது மதிப்பு உண்டா, இதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா என்று கேட்டாரா. அப்பொழுது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இது ஒன்று இல்லை, வெறும் பூஜ்யம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பூஜ்யம் அதுக்கு பக்கத்துல வைத்தாராம், அதுவும் வேல்யூ உண்டா, இல்லை இதுக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டப்போ இதுக்கு மதிப்பு இல்லை என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு பூஜ்யம் வச்சாராம், இதுக்கு மதிப்பு உண்டா, இதுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே மதிப்பு அந்த பூஜை வச்சுக்கொண்டே வந்த ஒரு அந்த வெறும் பூஜ்யத்தினால ஒரு மதிப்பும் அது இல்லை. ஆனால் அதற்கு முன்பு அந்த பூஜ்யத்துக்கு முன்பு ஒரு ஒன்றை போட்டுட்டு ஒன்றை எழுதிட்டு கேட்டா, இது என்ன மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு உண்டு, இது 10 என்ற மதிப்பை பெற்றது. 2 பூஜ்யத்துக்கு முன்னால 1 போட்ட போது இது 100 உயர்ந்தது. 3 பூஜ்யத்துக்கு முன்பதாக 1 போட்ட போது அது 1000 உயர்ந்தது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனாராம். அப்போ நான் அதில் என்ன சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முயற்சிகள் எல்லாம், அந்த பூஜ்யம் என்று சொல்லும்போது நம்முடைய வெறும் முயற்சிகள் அதுதான் பூஜ்யம். ஆனால் அதற்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்தா அந்த பூஜ்யத்துக்கு பெரிய ஒரு மதிப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதுதான் இதில் உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறோம், உங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த வசனம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அங்கே பின்னால் உள்ளவங்க எல்லா காரியங்களும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூஜ்யங்கள் மதிப்பு பெறும்படி கொண்ட முதலாவது நம்ம எழுதும் போது அது என்ன, ஒன்று என்ன, அப்போ சிலனாகிய யோவன் எழுதுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அது முதன்மையானதாக இருக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வேணும் தான், பணமும் பேரு புகழும் எல்லாமே நமக்கு அவசியம் தான், அது வேண்டான்னு சொல்லல. ஆனா இவையெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகள் பணம் பொருள் எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லாம் அநித்தியமானவைகள், இவையெல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகக்கூடிய காரியங்கள். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், இந்த உலகத்து காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மார்த்தாலும் மரியாளும் ஒரே வீட்டில்தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இரண்டு பேருடைய முக்கிய துவங்களை நம்ம பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்து. ஒருத்த மார்த்தாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக, மார்த்தாளும் மரியாளும் ரெண்டு பேரும் சகோதரிகள் தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. மார்த்தா வந்து வீட்டு வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவளாய் காணப்பட்டா. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த ஒரு முக்கியத்துவத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவன் முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த லூக்கா அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 41-42 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று அதுதான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழங்காலத்தில் ஒரு, நீங்கள் இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தத்துவ ஞானி இருந்தாராம். அவர் ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகோட்டி வைத்திருந்த படகில் மேலே ஏறினாராம். படகும் புறப்பட்டு தான். அந்த தத்துவ ஞானி கேட்டாராம் படகோட்டியை பார்த்து, உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னானா, படகோட்டி சொன்னாரா, அவரை பார்த்து, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வானசாஸ்திரம் தெரியாது அப்படி சொன்னான். அப்போ அப்போ போச்சு, உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு வீணாய் போச்சு என்று அங்கலாய்த்து சொன்னார் அந்த தத்துவ ஞானி. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போனபோது அந்த தத்துவ ஞானி படகோட்டியை பார்த்து கேட்டாரான், ஐயா உங்களுக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியல. கணித சாஸ்திரமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ படகோட்டி சொன்னார், ஐயா நான் மலைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை, எனக்கு எப்படி கணித சாஸ்திரம் தெரியும்? அப்படியானா உன் பாதி வாழ்க்கை வீணாகி போயிட்டுன்னு சொன்னாராம் அந்த தத்துவஞானி. பிறகு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி பேசி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து சுழலில் சுக்கி சுக்கி சுழண்டு கொண்டு இருக்கும் போது அந்த படித்த மேதையான அந்த தத்துவஞானி தண்ணீருக்குள்ள விழுந்து உயிருக்காக தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது படகோட்டி அவன்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு தெரியாதே என்று பரிதாபமாக அந்த தத்துவ ஞானி கதறினாராம். இப்படிதான் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சா கூட கணித சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நான் கற்றிருந்தாலும் அந்த நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சுதே என்று படகோட்டி அவருக்கு பரிதாபப்பட்ட அந்த சாஸ்திரக்கார அந்த சயின்டிஸ்ட் இந்த நாளில் சொல்லும்போது சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அவர் தண்ணீரில் மூழ்கினதாக அந்த ஒரு சிறிய கதை. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதே போல தான் உலக வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பின் சாஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும் போது அதுதான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிற அந்த நாட்களில் நாமும் அந்த இடத்துல காணப்படுவோம். இந்த உலக கரையிலிருந்து மறுக்கரையாகிய பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை நான் தேடும்போது கர்த்தர் நமக்கு மீதி எல்லாவற்றையும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் யார் யார் இந்த நாளில் ஆண்டவரை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு எதுவான காரியங்கள் இல்லாதவைகளை நாம் செய்து கொண்டிருப்போமானால், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் இருப்போமானால், மாத்திரமல்ல நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தவில்லை என்றால் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாளில் கணக்கு கேட்பார். அவர் கேட்பார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நாளில் மன திரும்ப அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இதில் தவறி இருப்போமானா தேவனாய கர்த்தர், அப்பா இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவரே. அப்பா முதலாவது எங்களை கர்த்தாவை ஆண்டவரே நிறைச்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் உமக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜீவிக்கிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் கர்த்தர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை பகுதி சுசி அம்மா. அவருடைய நீதியை, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலாவது நாங்கள் தேட வேண்டும் என்ற நல்ல கருத்தை அழகாக நல்ல கதைகள் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்களம்மா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: பாஸ்டரையும்
0: கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, சரி ஐயா. நன்றி, நன்றி.

0: வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:46, 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெபம். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள்.

வியாழக்கிழமை மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 3 மணி. இது திறப்பின் வாசல், ஜபத்துக்கான நேரம். இந்த ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி

0: நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சகோதர சகோதரிகள் பாடல் பாடி விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை பகுதியை சகோதரன் செல்வின் ஜெஸ்வராஜ் அவர்கள் டாக்டராக இருக்கிறார், அவர் அங்கிருந்து ஆலோசனை பகுதியை வழங்கினார்கள். அதன் பின்பதாக வேதத்தை வாசித்தார்கள் சகோதரி, உங்களுடைய சபையில் உள்ள சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம், வாழ வேண்டும் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான சகோதரி சுசி பால்மர் அவர்கள் வழங்கினார்கள். ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கீர்கள். இதற்கு பின்பதாக இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறும். இவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வயதான தாயார்களாக இப்போ எங்கள் கண்களிலே தெரிவது அருமையான நோவாமா மற்றும் பவளம் அவர்களுக்காக ஜெபிங்கள். அத்தோடு எல்லா வயதான மக்களுக்காகவும் வாரிய பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியாவுக்காக இந்த யுத்தங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அது தொடர வேண்டுமாக, உலகில் சமாதானம் கிடைக்க வேண்டுமாக மக்கள் பீதியோடு அநேக இடங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏசியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். யுத்தத்தில் இழந்து போன இழப்புகளுக்காக பரிதவிக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியா தேசத்துக்காக எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிங்கள். எல்லா ஊழியர்களுக்காகவும் மற்றும் உங்களிடம் உள்ள ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: நன்றி பிரதர். கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க, துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாட, விதேவ வசனங்களை கேட்க, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, லூக்கா 18 7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னபடி கர்த்தாவே, அந்தவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு ஆண்டவரே நியாயம் கிடைத்தது போல கர்த்தாவே, அந்த விதவையா இருந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண வந்து நிற்கிறோம். சுவாமி, விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளமையின் அலைகள் ஆண்டவரே வானொலி ஊடாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் இந்த ஸ்தாபர்களுக்கான் குடும்பத்தை வின்சென்ட் சௌரன் வின்சனுக்காகவும் சௌரி ஜசிந்தாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத்தை போட்டு கத்தாவே உம்முடைய வார்த்தை என்றாலும் சரி கத்தாவே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, அந்த வல்லமையின் அலைகள் மூலம் கத்தாவே அந்த வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி சென்று அந்த வல்லமையை செய்கிறபடினாலே அது வெறுமனே திரும்பி வராது என்று சொன்னபடி உறைந்த மாரியும் மழை வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆண்டவரை விதையையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொன்ன வார்த்தைகள் வெறுமனே திரும்பி வராது என்று சொல்லி இந்த வல்லமையின் அலைகளூடாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கத்தாவே அது ஜீவன் உள்ளதாய் கத்தாவே 1 30 1 100 1 60 பலன் தரும் படிக்காக ஐயா, இன்னும் இது பலிகி பெருகும் படிக்காக, இந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக, இந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக ஐயா நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பா, விசேஷமாய் சௌரி ஜசிந்தாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலதொடக்கம் உள்ள கால் மட்டும் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. உம்முடைய பலத்தினாலே நீர் இடைக்கட்டும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கத்தர் ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கள். அவர்கள்

0: செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனுடைய கரமும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் பெருகும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்த விதமாய் இன்றைய நாளிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவர் இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய செய்தியை கொடுத்த கர்த்தாவே, பாஸ்டர் ஜான் பாலாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த சகோதரன், அந்த குடும்பத்தை கர்த்தாவே உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பாரத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற, உங்களுடைய தேவ செய்திகளை கொடுக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைக்கிறோம் ஐயா. இன்னும் நல்ல சுகங்களை கட்டளை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பொழிந்தரலும் படிக்காக, அந்த ஆவியானவர் தாமே அவரை நடத்தும் படிக்காக, குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவரே தேவைகள் எல்லாம் ஊழிய பாதையிலே போகிற நிலைமைகளிலே ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க, சபைகளை பெருக்குங்க, ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, அந்த இரண்டாவது செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஆண்டவரே டேவிட் கைவாலியமக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சகோதரனையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய எனக்கொருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. உங்களுடைய கனத்தினால் அவர்கள் நிறைக்கப்படும் படிக்காக அவருடைய தேவைகள், சரீர தேவைகள், அவர்களுடைய இந்த நிலை நேரங்களில் இருக்கிற அந்த தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகள், சபையின் தேவைகள், ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும் படிக்காக கொடுத்த செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவும் ஐயா, உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படவும் கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே காலையிலே கர்த்தாவே நீதி மொழிகளை வாசிக்கிற அந்த சகோதரி மெடினாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே, அந்த ஞான வார்த்தைகளை கர்த்தாவே காலையிலே வாசித்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் அதை கேட்டு கர்த்தாவே அதில் இருக்கிற ஞான வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக, அன்றன்று வேண்டிய ஆகாரம் என்று சொன்னது போல அன்றன்று வேண்டிய அந்த வசனங்களை வாசிக்கிற அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்தும் படிக்காய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய சகோதரிக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் நீங்கள் கட்டளையிடும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்கள் பாடல் நேரம் என்று சொல்லுகிற கர்த்தாவே, பாடல் பாடியவர்கள் விருப்ப பாடல்களை கேட்ட 13 பேர்களையும் ஐயா அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அந்த பாடல்கள் ஜீவனாய் மாறட்டும் ஐயா. அந்த பாடல்களிலே இருக்கிற வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வரும் படிக்காக, அந்த வார்த்தை வெறுமனே வராது என்று சொன்னபடி ஆண்டவரே அது விழுந்து முளைத்து கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் படிக்காகவும் தொடர்ந்தும் ஆண்டவரே அந்த பாடல்களை கேட்கவும் பாடல்களை பாடவும் அவர்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுக்காய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும் படிக்காகவும், அவர்கள் இப்பொழுது இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொல்லி கர்த்தாவே அந்த வார்த்தைகளை கொடுத்த சகோதரி ஜெயந்தி பெற்றிக்கு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி, உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து கர்த்தாவே இன்றைய நாளிலும் கொடுத்த அந்த செய்திகள், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற செய்திகள், பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளின் படி கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அதை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே, ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த சகோதரியே மையா, உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற தேவன் என்று சொன்னபடி அந்த பெண்கள் ஆரோக்கியமாய் அழகாக வாழ, சாட்சியாய் வாழ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடிக்கத்தாவே, அந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் கத்தாவே, ஆண்டவரே அதை கொடுத்த சகோதரி சசி பல்மருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை கை கொண்டு வாழவும் அந்த முதலாவது உம்மை தேட, எந்த காரியத்துக்கும் முதலாவது உங்களை வைத்து ஓட கற்று தந்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஐயா, உடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல அந்த ஜெயந்தி பெற்றி கொடுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும் படிக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கத்தாவே, நீங்க கிருபை செய்யுங்க. அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க, ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே கத்தாவே, அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா அது ஜீவனாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் பெருகுவதற்கும் அது ஜீவனாய் கடந்து வரும்படிக்காக அந்த சகோதரியுடைய குடும்பத்தையும் ஐயா இன்னும் வெளிச்சத்தையும் கொடுத்து, இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே கத்தாவே அது வெளிச்சமாய் மாறட்டும் கத்தாவே, அது ஜீவனாய் மாறட்டும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே வேதங்களை வாசித்து கத்தாவே உதவி செய்த சகோதரி பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சகோதரியை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே. அவைகளை வாசித்து ஜன மற்றவர்கள் அதை கேட்டு அது ஆண்டவரே அதை ஆண்டவரே தங்களுக்குள்ளே கிரகித்து கொள்ளவும் அப்பா அழகாக வாசிக்கோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சகோதரிக்கு கொடுத்த அந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க கத்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ராஜ்யத்துக்கு எதையாவது இன்னும் அதிகமாய் செய்யத்தக்கதாய் ஆண்டவரே சகோதரியே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே கர்த்தருக்குள் ஆண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழலாம் என்று சொல்லி கத்தாவே ஆலோசனை கொடுத்த டாக்டர் செல்வின் இயேசுராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உணர்ச்சி வசப்படுகிற வேளைகளிலே எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தாவே, அந்த நேரங்களிலே எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அழகாக இன்றைய நாளிலே ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த டாக்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற தேவன் அவரை அந்த ஆலோசனைக்குள்ளே நடத்தி ஜனங்களுக்குள்ளே அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய வேலை தளங்களையும் அவர் கையிட்டு செய்கிற அந்த வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே ஆண்டவரே. அதே போல கத்தாவே இனி வருகிற காலங்களிலே வரப்போகிற ஆண்டவரே அந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த சத்திய வசனம் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அது எத்தனை வருடங்களாய் நடைபெற்று கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே கத்தாவே வானொலி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. அதை நடத்துகிற கத்தாவே ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கத்தாவே அநேகருக்கு அந்த சத்தியம் கடந்து செல்லும் படிக்காய், அந்த வசனம் அவர்களை விடுதலை படுத்தும் படிக்காக அந்த ஸ்தாபனத்தையும் அந்த ஸ்தாபன ஊழியர்களையும் அதை நடத்துகிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே கத்தாவே, இந்த வல்லமையின் அலைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த நாளிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்ட நோவா அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய பலவீனங்கள், ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல கத்தாவே, ஆண்டவரே இந்த நோவா அம்மா, பவளம் அம்மா, இன்னுமாய் கத்தாவே, அந்த மல்லிகா என்று சொல்லுகிற அந்த அம்மா, ஒவ்வொரு வரையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து கத்தாவே, இவர்களுடைய தேவைகள், இவர்களுடைய பிள்ளைகள், இவருடைய பேர பிள்ளைகள், ஐயா எல்லாரையும் அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கத்தாவே, அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் படிக்காக அவர்கள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிற தனிமையான நேரங்கள், முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள், ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிற வேளையெல்லாம் அருகிலே நின்று கத்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக, குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காக, வாலிப பிள்ளைகள் கத்தருக்காய் சிலம்பம் பண்ண எழும்பும் படிக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஐயா, பெரியவர்களை கனப்படுத்தவும் ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் ஐயா, இந்த வாலிப பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு நடந்து வர கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபனை உன் வாலிப வயதில் சிருஷ்டி கத்தரை நினை என்று சொன்ன பிரகாரமாய் எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த தாயார் எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பும் படிக்காய், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சந்ததி எழும்பும் படிக்காக ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் ஆண்டவரே அது விலகுவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் தேவன் என்று சொல்லி கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, உன் ஆண்டவரே அப்படியாய் கத்தாவே, உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தில் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தைகள் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி அந்த வார்த்தைகள் நிறைவேறும் படிக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே இலங்கை தேசத்துக்காய், இந்தியா தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேசம் வாழ்க்கை படக்கத்தாவே, தேசங்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலின் வல்லமை எழும்பி பிரகாசிக்கும் படிக்காக, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்காக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காய், சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் தேவ பயத்தோடும் நடந்து பெருகின என்று சொன்னபடி இலங்கை இந்தியாவிலே இருக்கிற சபைகள் அப்படியாய் பெருகும் படிக்காகவும், தீய செயல்கள் எல்லாவற்றையும் வென்று சவால்களை ஜெயிக்கிற சபைகளாகவும் கத்தாவே, திறப்பின் வாயிலே நிற்கிற சபைகளாகவும் கத்தாவே, ஒவ்வொரு சபைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, பலிகி பெருக பண்ணுங்க, கடைசி கால எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகரியாவிலே சொல்லப்பட்டது போல பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக என்று சொன்னபடி கத்தாவே, சபைகளிலே அவரவருக்கு பயிருண்டாக அவரவர் வயல்களுக்கு கத்தாவே அந்த பயிர்கள் பாண்டவரை பலிகி பெருகும் படிக்காய், கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அற்பான் என்று சொன்னபடி இந்த நாட்களிலே பெரிய அறுவடைகளை கட்டளையிடும்படிக்காக கத்தாவே, ஐயா துற்செயல்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜபிக்கிற ஜனங்களாய் கத்தாவே, ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தேசங்களிலே கத்தாவே, இலங்கையும் சரி கத்தாவே, இந்தியாவும் சரி கத்தாவே, ஐயா தகப்பனை எங்கும் பார்த்தாலும் கத்தாவே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு தேவன் அருவருக்கிறதான ஆண்டவரே யூதாவிலே சொல்லப்பட்டது போல அந்தப்படியே கோதோம் ஆண்டவரே சோதோம் குமோரா பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளை போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய ஆண்டவரே மாம்சத்தை தொடர்ந்து நித்தி பெரிய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து ஆண்டவரை சிருஷ்டாத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவன் அருவருக்கிற காரியங்கள் இந்த தேசங்களிலே. நாங்கள் வாழுகிற தேசம் ஜெர்மனி ஆண்டவரே, கனடா, இந்தியா, இலங்கை, இப்படி ஆண்டவரே இஸ்ரேல், அப்பா, இப்படிப்பட்ட தேசங்களிலே இருக்கிற இந்த அந்நிய கிரியைகள் அருவருக்கிற காரியங்களுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த கர்த்தரே, சோதோம் குமாராவை போல அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. அதே போல இந்த யுத்தங்களை கடந்தவரே, பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் சுவாமி. ஐயா, இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க. இந்த யுத்தத்தினாலேயே எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் இழக்கப்பட்டது, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் உணவு இல்லாதபடிக்கத்தாவே, கீழே விழுந்த உணவுகளை பொறுக்கி உண்ணுகிற நிலைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இறங்குங்க சுவாமி, மனதுருங்க கத்தாவே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தேவன், அதை செய்ய போதுமானவர் என்று சொல்றீங்க. அந்த நாட்கள் குழாண்டவரே கத்தாவே, ஐயா குறைக்கப்படும் என்று சொன்னீங்க. ஏனென்றால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போதவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர். விண்ணப்பம் பண்ணுகிறோம் மோசே திறப்பிலே நின்றது போல குறைக்கப்படட்டும் ஐயா. இந்த யுத்தங்களின் செய்தி நிறுத்தப்படட்டும். இந்த ரஷ்யா, உக்ரைன் ஆண்டவரே, இந்த இஸ்ரேல், ஈரான் ஆண்டவரே, இந்த காசா ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே, உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த யுத்தங்களை அமைதி உண்டாகினாலும் அது தொடர்ந்து அந்த அமைதியை உருவாக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேசம் மனது, என் தேசத்துக்காய், என் தேவன், இந்த ஒவ்வொரு தேசத்துக்காய் மனம் இறங்க வேண்டுமாய். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க கர்த்தாவே. தேசங்களிலே கொள்ளை நோய் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களிலே பஞ்சம் வராதபடி தேவன் காத்து கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களில் காணப்படும் தகாத உறவுகள் அகன்று போக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகள், நிலை நடுக்கங்கள் இவற்றில் இருந்து தேசங்கள் காக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் பரவி சென்றடைய அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன், இந்த காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஒப்பு கொடுத்து கத்தாவே. ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஒவ்வொரு நாட்டின் ஆண்டவரே கத்தாவே பெருக்கெடுத்து வரும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக உம்முடைய சமூகத்திலே கத்தாவே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: நன்றி அம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் இருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டிருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: நன்றி, நன்றி. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:30 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையும் கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சாகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கேக்குற? சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க, ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளோ ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனால் நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். வதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியாக பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்கள் அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்கே போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க?
நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது? ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில் இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்தில் விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒன்னு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவரோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனால் வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவளுடைய நிலைமை எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால் அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துற, அகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன்,
நீ பயப்படல, ஆனா நான் பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காதே. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும். உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும். உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றி உள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணுன்ற எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0024-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0024-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

நேரம் கலையத்திலே 4 மணி வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையத்திலே 4 மணி ஆகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்ற நின்று சனிக்கிழமை காலை 28 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்தில் 10:01 23 செல்சியஸாக சூரிய ஒளியுடன் மிக கூட்டத்துடன் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அன்பும் இலக்கம் நிறைந்த நல்ல தாவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் ஐயா. காலைதோறும் அது கிருபை புதுதாக இருக்கிறது. இன்றைய நாளும் ஆண்டவரே உங்களோட கிருபையோடு நாங்கள் இணைந்திருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர் உள்ளங்களையும் இல்லங்களையும் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் அங்கே இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை முற்றுமா தாழ்த்துறோம், உண்மையை உயர்த்துகிறோம். ஆண்டவரே மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தையை ஆண்டவரே உலகம் எங்கும் அறிவிக்க நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக, தருணத்துக்காக, சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனம் துதி மகமே உங்களுக்கே தந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பினே, ஆமேன். இன்றைய நாள் சனிக்கிழமை நிகழ்ச்சி நிரலை பார்ப்போம். காலை தெளிதின் துளிகளை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த ஆராதனை பாடல்களை சௌரிய டானியா மற்றும் சௌரன் தர்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள். அதன் பின்பதாக தேவ நற்செய்தியை கொடுக்கிறார்கள் பாஸ்டர் கைவலியன் டேவிட் அவர்கள். 11 சிறுவர் பூங்கா இலங்கை நூறலியாலிருந்து பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் வழங்கும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பிள்ளைகள் இணைந்து சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் 12 ஆரம்பமாகிறது. சௌரன் டேனி மற்றும் சௌர் ஈவ்லின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இசையோடு வழங்க இருக்கிறார்கள் நேரலையாக. அதனைத் தொடர்ந்து 2 வேதாகமம் வாசித்தல் சௌரி பீலா பாபு அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பதாக ஜபத்தை சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். 3 எமது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து மறு ஒளிபரப்பு ஒளிபரப்பாகும் என்பதை உங்களை அன்போடு அறியத்தருகிறோம். இதோ நாங்கள் காலை தெளிதன் நேரத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை துதித்து அவர் செய்த நன்மைகளை போற்றி புகழ்ந்து நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம்.
2: ஆண்டவருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். தெளிதன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சங்கீதம் 128 சங்கீதம் 128 முதலாம் வசனம் துறக்கம் 6 வரை. முதலாம் வசனம் துறக்கம் 6 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

வாய்ச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடைத்ததே 10:23. சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். அடுத்து 10:30 வருகிறது ஆண்டவருடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் செய்தியை வழங்குகின்றார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. யாராகிலும் ஒருவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லி எல்லாருமே ஏங்குறாங்க. நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, உபத்திரப்படும் போது, வேதனைகளின் ஊடாக நாம் பயணிக்கின்ற போது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை தேவைப்படுகிறது. நல்ல வார்த்தை இருக்கு பாருங்களேன், அதுக்கு மிகப்பெரும் சக்தி உண்டு. நல்ல வார்த்தைகளை நாம் பிறப்பிக்கின்ற போது பிறப்பிக்கின்ற நமக்கும் அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே போல அதை அந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்படுகிறதோ அதை கேட்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தை அவர்களுக்கு நல்ல ஔஷதமாக, நல்ல மருந்தாக மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய திருமறையிலிருந்து, புனித வேதாமத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்காக சொல்லும்படி நான் நிற்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர்களுடைய நலனை அவர் அதிகம் விரும்புகிறார். என் பிள்ளைகள், என் ஜனம், என் மக்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இறை இயேசுவினுடைய விருப்பம். அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த செய்தியை தொலைக்காட்சியின் வழியாகவோ அல்லது முகநூல் பக்கத்தின் வழியாகவோ, யூடியூப் வழியாகவோ, மற்ற ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான். எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, அவர் இந்த பூமியிலே மனிதனை படைக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தின்படியே நீங்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விதத்திலே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட நாம் சுதந்திரிக்க போகின்றோம். வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் திருமறையிலே இங்கும் அங்குமாக பரவி கிடக்கின்றன. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்குரியவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கானவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க தவறும் பொழுதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெறாமலே, பெற இயலாமலே நாம் போய்விடுகின்றோம். ஆகவே நாம் இந்த வாழ்வளிக்கும் வாக்கு தத்துவம் என்ற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்பதோடு, அந்த வாக்கு தத்தம் எத்தகைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் கேட்பதோடு, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், அடிக்கடி அந்த வசனத்தை நினைப்பு உண்டு, ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். அது ஒரு பெரிய வசனம் தான். அந்த வசனத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டென்ஸ், ஒரு குறிப்பிட்ட வாக்கியம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். இந்த ஒரு வார்த்தை நிறைய அர்த்தங்களை தன்னகத்தே உடையது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்க வேண்டும். கனி நிரம்பி இருக்கிற தோட்டமாக இருக்க வேண்டும். பூச்செடிகளிலே பூக்கள் பூத்து குலுங்க வேண்டும். எங்கு திரும்பி பார்த்தாலும் பசுமை நிறமாக இருக்கின்ற ஒரு தோட்டம், அது நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்திலே, நீர் வரத்துள்ள இடத்தில் அந்த தோட்டம் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொடுக்கும். எப்பொழுதும் பசுமையாக, வெப்பம் வருகிறதை காணாமல், வெப்பம் மிகுந்த காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரங்களை தன்னகத்தை உடைய ஒரு தோட்டமாக அது இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை மாற்றும் என்று சொல்லுகிறார். சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்குது, எதுவும் எனக்கு சாதகமா இல்லை, நான் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழல் அங்கு இல்லை, எல்லாமே எனக்கு எதிரடியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரனே, நான் என்ன செய்வது? என்னுடைய சக்தியை பயன்படுத்தி பார்த்து விட்டேன், என்னுடைய எல்லா யுக்தியும் கையாண்டு விட்டேன், என் புத்தியை கூட செலவழித்தேன். ஆனால் ஒரு மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க முடியவில்லை, எல்லாம் எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை அன்பானவனே, என் மகனே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு எதிராக இருக்கலாம், எதிரான சூழ்நிலைக்கு நடுவிலும் நீ எப்பொழுதும் பசுமையாக, எப்பொழுதும் செழிப்பாக, எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்லுது. அந்த வசனம் அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமம் 19:10 உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் உரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதருகிறதும் தலைக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைக்கிறதுமான திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல செழிப்பு, தலைத்திருத்தல், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட நீ இருப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்ற. அன்பானவர்களே, இந்த ப்ராஸ்பரிட்டின்றது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வத்தினுடைய இந்த செழிப்பை அனுபவிக்க முடியும். அவர் எல்லோரையுமே தழைக்கவும் செழிக்கவும் அவர் விரும்புகிறார். நீங்கள் தழைக்க செழிக்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாராக. அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான காருண்யம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு சொந்தமாகட்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் என்று நான் அறிக்கையிடுகிறேன் விசுவாசத்தோடு. இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இனி என்னெல்லாம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது என்பதை நான் எனக்குரிய நேரத்தில் மிக சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்காக நான் சங்கீதம் 65:9 நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இந்த வசனத்தில் ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர் தோட்டத்தை விசாரிக்கிறவர், 2வது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறவர், 3வது தோட்டத்தை செழிப்பாக்குகிறவர், 4வது தோட்டத்தை திருத்துகிறவர், 5வது தானியத்தை அதிலே விளைவிக்கிறவர், பலனை கொடுக்கின்றவர். இந்த 5 காரியங்களும் இந்த ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே ஆண்டவர் எப்படி அந்த தோட்டத்துக்கு இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு சங்கீதக்காரனுடைய பாடல் வரிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். 5 காரியங்களை நாம் இங்கே சிந்திக்கலாம். 1வது, அவர் விசாரிக்கிறவர். இந்த ஒரு குறிப்பிலே ஆண்டவர் விசாரிக்கிறவர் என்று நாம் வாசிக்கின்றோம். காலையில் அவர் விசாரிக்கிறார் என்று யோபு புத்தகம் 7:18 சொல்கிறது. காலையில் அவர் விசாரிக்கிறார். தேவன் நம்மை விசாரிக்க வேண்டுமானால் காலையில நாம் எந்திரிக்கணும். ஏனென்றால் அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அந்த கிருபையை சுதந்திரிக்கும்படி, கிருபை பெற்றுக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் காலையில தேவன் விசாரிக்கிறார் என்றால் நம் காலையில நம் எழுந்திருக்க வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். அது நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? 1வது, நான் காலையில எழுந்து தேவனை நோக்கி பார்க்கும் போது காலையில விசாரிக்கிற ஆண்டவர் எனக்கு தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, அவர் ராக்காலங்களில் விசாரிக்கிறார் என்று. சங்கீதம் 17:3 இதை பார்க்கிறோம். காலையில விசாரிக்கிறார். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, ராக்காலத்திலே விசாரிக்கிறார். இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிற விஷயம் என்ன? காலையில எப்படி தேவனுடைய கிருபைகளை நீங்கள் பெறுகிறீர்களோ அதே போல இரவு நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் அமர்ந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத நினைவுகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு ஒப்புரவாவது. இதை நாம் செய்து கொண்டே இருந்தால் நாம் தேவனால் விசாரிக்கப்படுகிற ஒரு தோட்டமாக இருப்போம். காலையில் எழுந்து அவருடைய முகத்தை தேடி கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவிலே படுக்கைக்கு முன்பதாக உங்கள் மனதை தேவனுக்கு முன்பதாக ஆராய்ந்து அறியுங்கள், நிதானித்து அறியுங்கள். ஏனென்றால் காலையிலையும் கர்த்தர் விசாரிக்கிறார், ராக்காலத்திலையும் விசாரிக்கிறார். நீங்கள் தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்க வேண்டுமானால், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் முதல்ல விசாரிக்கணும். இந்த அனுபவம் நமக்கு முதல்ல வரணும். இரண்டாவது, நீர் பாய்ச்சப்படுகிற ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார். ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதெல்லாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி, செழிப்பு உண்டாகும்படி நீர் தேவனால் பாய்ச்சப்படுகிறது. சங்கீத புத்தகத்திலே ஒரு அருமையான வார்த்தை, 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது, யாரை குறிப்பிடுகிறது சொன்னால், பரிசுத்த ஆவிய குறிப்பிடுகிறது. அந்த தோட்டம் பரிதாபமாக இருக்கிறது. அந்த தோட்டத்தில் பசுமை இல்லை, அந்த தோட்டத்தில் பலன் இல்லை, அந்த தோட்டம் கனி கொடுக்கவில்லை. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய தோட்டத்தை இவர் விசாரிக்கிறார். அந்த தோட்டத்தை இவர் விசாரிக்கிறபடியினாலே நீங்கள் காலையில் எழுந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள், இரவில் நிதானித்து அறியுங்கள். இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறதுனாலே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியானுடைய நிறைவுதான் நாம் வளமாய் வாழ்வதற்கு வலுவூட்டக்கூடிய ஜீவன் அதி. அதே போல மற்றொரு கருத்து என்னன்னா, வேத வசனத்தை நீங்கள் தியானம் செய்கிற போதெல்லாம், கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற போதெல்லாம், இந்த வசனம் உங்களுக்குள்ளே அந்த நதியை புறப்பட பண்ணும். உங்களுடைய தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னா, முதலாவது என் தோட்டத்தை கர்த்தர் விசாரிக்க வேண்டும், இரண்டாவது அவர் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். தேவ நதியினால் அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் வர வேண்டும். அதற்கு பரிசுத்தாவினுடைய நிறைவு தேவை என்று சொன்னேன். இன்னொன்று, தேவனுடைய வசனத்தை சிந்திக்கும் போது, தேவனுடைய வசனத்தை தியானம் செய்கின்ற போது, அந்த வார்த்தையினாலே நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செழிப்பு உண்டாகும்படி அந்த நதி புறப்படுகிறது. முதலாவது ஜீவ நதி என்று சொல்லப்படுகிற பரிசுத்தாவியானவர், அதை தொடர்ந்து நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். நாம் விசுவாசிக்கும் போது வேத வசனத்தை கேட்டு நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நமக்குள் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இதை குறித்து யோவான் நற்செய்தி நூல் 7:37-38, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, அவருடைய நாமத்தின் மேல் எந்த அளவிற்கு நம்பிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோமோ, அந்த அளவிற்கு நமக்குள்ளே ஒரு நதி புறப்பட்டு ஓடும். அது நம்மை செழிப்பார். முதலாவது தோட்டம் அவரால் விசாரிக்கப்படுகிறது, இரண்டாவது தோட்டத்துக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார், மூன்றாவது அந்த தோட்டத்தை அவர் செழிப்பாக்குகிறார். முதலாவது தோட்டத்தை அவர் விசாரிக்கிறார், இரண்டாவது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார், மூன்றாவது அந்த தோட்டத்தை செழிப்பாக்குகிறார். நீர் பாய்ச்சலான தோட்டம் என்று சொன்னா அது செழிப்பா இருக்கணும். நாம செழிப்பா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். இந்த செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? பைபிள் சொல்றது, நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 72:7 அதை வாசிக்கின்றோம். நீதியுள்ள ஒரு பாதையில, தேவன் விரும்புகிற நீதியின் பாதையில நாம பயணம் செய்யும் பொழுது, ஒரு நீதிமானாக நான் அறியப்படுகிற போது, நீதிமானுடைய அச்சடையாளங்களை நான் தரித்துக் கொள்கிற போது, என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு நான் கேளாமலே எனக்கு வந்து விடுகிறது. எத்தனை தரம் நாம் அநீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எத்தனை பேரிடத்திலே அநீதியாக நாம பேசுகிறோம், நீதிக்குரிய வாசனை நம்மை விட்டு போய்விடுகிறது அல்லவா? நீதி உள்ளவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த செழிப்பை கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய தோட்டம் செழிப்பாவதற்கு மற்றொரு விஷயத்தையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:29 சொல்கிறது, அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நாம் எப்படியும் செழிப்போடு கூட இருக்கணும், நீங்க கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி, உங்களுக்கு ஒரு செழிப்பு வரணும்னு சொன்னா, முதல்ல நீங்க நீதிமானா இருங்க, பிறகு அவர் மேல ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க செழிப்பாங்க. வேதாகமம் முழுமையும் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் தோட்டத்தை விசாரிக்கிறார். தோட்டத்தை விசாரிக்கிறார் என்று சொல்லுகிற போது நாம் செய்ய வேண்டிய காரியம், காலை எழுந்து தேவ கிருபையை கேட்கணும், இரவில் இனமே நிதானித்து அறிய வேண்டும். இரண்டாவது, இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். கர்த்தர் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சனா, முதலாவது பரிசுத்த ஆவியனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் பெற்றுக் கொள்ளணும், இரண்டாவது விசுவாசிக்கணும், மூன்றாவது பார்த்தோம் தோட்டத்தை அவர் செழிப்பாக்குகிறார். இப்ப என்னுடைய தோட்டம் செழிப்பா இருக்கணும், நான் செய்ய வேண்டியது முதல்ல நீதிமானா இருக்கணும், இரண்டாவது நான் அவரையே நம்பி வாழணும், நாலாவது விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த விசனத்துல தோட்டத்தை திருத்துகிறார். திருத்தி அப்படின்றது என்னன்னா, அங்க நம்ம நல்லா கனி கொடுக்க முடியாம, பலன் கொடுக்க முடியாம அவர் களை எடுக்கிறார். அதற்கு கூடிய தேவையற்ற விஷயங்களை அவர் சரி செய்து, நம்ம வளர்வதற்கு ஏதுவாக, இன்னும் செழிப்படைவதற்கு ஏதுவாக அவர் நமக்குள்ளே காணப்படக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. நாம களை எடுக்கிற அல்லது நம்மை திருத்துகிற இந்த நிகழ்வில, இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கிருபையின் நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். நற்செய்தி நூல் 13:8 மற்றும் 9 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். எஜமானன் வெகுநாள ஒரு மரம், ஒரு விருட்சம் கனியே கொடுக்கல, அது கனி கொடுக்கலப்பா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல எஜமானனே, ஒரு வருடம் இருக்கட்டும், அதற்கு நான் களை எடுக்கிறேன், எரு போடுகிறேன், உரம் போடுறேன், பாதுகாக்கிறேன், ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, அப்படி இல்லைன்னு வெட்டி போடலாம்னு சொல்றான். சோ கிருபையினுடைய நாட்கள், தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற காலங்களை அலட்சியப்படுத்தாம நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தணும். ரெண்டாவது, அதுலயே 9 சொல்றபடி கனி கொடுக்கணும். அவர் திருத்துறாருன்னு சொன்னா, தேவையற்றதை நீக்கிறாருன்னு சொன்னா, நாம கனி கொடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். எனக்காக அவர் திருத்துகிறார், தேவையற்றவைகளை அவரே நீக்குகிறார், அகற்றுகிறார். நான் என்ன செய்யறேன்? அவருக்கு கனி கொடுக்க முடிகிறதா? அவருக்கு நான் பலன் கொடுக்க முடிகிறதா என்றால் இல்லை. நான் பல்வேறு நேரங்களிலே நான் தோற்று போகிறேன். நான் தேவனுக்காக எழும்ப முடியாத ஒரு நிலை எனக்கு வந்து விடுகிறது. கனி கொடுக்க முடிவதில்லை. நாலாவது நான் பார்க்கிற இந்த குறிப்பு, அவர் திருத்துகிறார், நமக்குள்ளே வந்து நம்மை சரிப்படுத்துகிறார். அவர் சரிப்படுத்துவதற்காக அவகாசம் கேட்டிருக்கிறார். கிருபையின் காலம் இது. இந்த கிருபையின் நாட்களை நீங்க அலட்சியப்படுத்திடாம கிருபையினால நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபையா எனக்கு கொடுத்திருக்கிற காலம் இது. ஆண்டவர் தயவா எனக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார், இந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில இன்னும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதே வசனம், அதாவது லூக்கா 13:9 கிருபையின் காலங்களிலே அதை பயன்படுத்துவதோடு இந்த நாட்களிலே நாம் கனியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கனி கொடுப்பதற்காகத்தான் திருத்துகிறார், கனி கொடுப்பதற்காகத்தான் களை எடுக்கிறார், அதை பயன்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். 4 விஷயத்தை பார்த்தோம். 5வதாக அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தானியத்தை அவர் விளைவிக்கிறார். கடைசிதான் தானியத்தை அவர் விளைவிக்கின்றார். 65:9 வசனத்தினுடைய இந்த இறுதி வார்த்தை, தானியம் விளைவிக்கப்படுவதற்கு முதல்ல நாம பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். 2 வசனங்களை, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? 16 வசனம் சொல்கிறது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் என்பது மிக முக்கியம். அப்பொழுது நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தோட்டத்திலே தானியம் நன்கு விளையும். 2வது, தேவனால் நடத்தப்படுவது. ஆண்டவருடைய நடத்திப்பை நாம் உணர்ந்து அந்த நடத்திப்பிலே நாம் சென்றால் நாம் தானியத்தால் திருப்தி ஆகிறோம். 78:24, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமே வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த தானியம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்னவென்று நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கும் போது, அவர்கள் தேவனாலே நடத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய நடத்திப்பு அவர்களுக்கு தானியத்தை கொடுத்தது. என் தோட்டம், என் வாழ்க்கை தோட்டம் தானியத்தை கொடுக்க வேண்டும் அல்லது தானியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஒரு 5 குறிப்புகளை நாம் இந்த வசனத்துல பார்த்தோம். ஒரே ஒரு வசனத்துல பார்த்தோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 65:9. முதலாவது தோட்டத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார். காலையிலே எழுந்து தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வது, இரவிலே நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது. இரண்டாவது, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். நம்முடைய தோட்டத்திலே நீர் பாய்ச்சப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது குறிப்பு, தோட்டத்தை செழிப்பாக்குகிறார். நம்முடைய தோட்டம் செழிப்பாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் நீதிமானா இருக்கணும், இரண்டாவது தேவனை நம்பணும். நானாவது பாயிண்ட் என்னன்னா, தோட்டத்தை திருத்துகிறார், களை எடுக்கிறார், பண்படுத்துகிறார். அதற்கு நாம் கிருபையின் காலங்களை அலட்சியப்படுத்தி விடாமல் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, கனி கொடுக்க வேண்டும். கடைசியாக 5வதாக நாம பார்த்தோம், அவர் தானியத்தை விளைய செய்கிறார் என்று. தானியத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் இருப்பதும் தேவனால் நடத்தப்படுவதும் மிக முக்கியம். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய வாக்கு தத்தம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்ப, நல்ல ஒரு செழிப்பு இருக்கும், தானியம் விளையும், பலன் கிடைக்கும், கனி கொடுப்பீங்க, செழித்து தழைத்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் பசுமையாக வெப்பம் வருகிறதை காணாமல் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சங்கள் அடங்கிய ஒரு தோட்டமாக உங்களுடைய வாழ்க்கை தோட்டம் இருக்கும். நிச்சயம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. இயேசப்பா, இந்த நாளிலும் அன்பு ஆண்டவரே, தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்து ஆண்டவரே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இதை கவனிக்கிறார்களோ அவருடைய வாழ்வில நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் வளர, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனே நீ அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவை தந்து உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவிலியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிளையத்திலே 10:53, 12:12 வருகிறது இசையமுதம் சிறப்பு நிகழ்ச்சி. இப்பொழுது இலங்கை நியூரலியாலிருந்து பாஸ்டர் டேவிட் மன்னிக்கோணும் பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் இணைந்து சிறுவர் தோட்டு நிகழ்ச்சிகளே எங்களை வழிநடத்துவார்.
4: வான் அலைகளில் தவழ்ந்து வரும் வல்லமை அலைகள் வானொலியின் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிக்காக இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நூரடியாவில் இருந்து உங்கள் அன்பு சோதனை பிலிப்பிடுகின்றேன். என்னோடு அருமை பிள்ளைகள் அனிதா, தபித்தாள், பெஞ்சமின், பெரில் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் குறைகூறி தெரிவதை விட தேவ வார்த்தைக்குள்ளே நம்மை தாழ்த்தி தேவண்ட வார்த்தையின்படி நடந்து தேவனை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களையும் என்னையும் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தை நம்ம நினைத்திருக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே உங்களோடு நான் இணைகின்றேன். உங்கள் அன்பு சகோதரன் பிலிப்பு. வாருங்கள், சிறுவர் பூங்காவுக்குள் கடந்து செல்வோம்.
5: இரண்டு சிறுவர்கள் ஏதோ ஒன்றை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்கிறார்கள். அங்கு செல்லும் போது அவர்களுக்கிடையே ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடு எங்கு செல்கிறது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் பெயர்தான் ரோபின் மற்றும் பிரஸ்கில்லா. வாருங்கள், அவர்களுடன் நாமும் தொடர்ந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் நடந்து செல்வோம். என்னென்ன நடக்கும் என்று பார்ப்போம். இப்போது அவர்கள் நடந்து கொண்டே உரையாடிக்கொண்டே செல்கிறார்கள்.
6: வாவ், என்ன அருமையான காடு இது! தேவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்கார் ரோபின். ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கர்ஜிக்கும் காட்டு ராஜ சிங்கம், வேட்டையாடும் புலி, சீரும் பாம்பு, இது அனைத்தும் பயம் காட்டும் அல்லவா?
7: நீங்க சொல்றது சரிதான் பிரக்சிலா. காட்டுக்கு உள்ளுக்கு போக போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். சரி சரி, வாங்க நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஆஹா, உச்ச வெயிலா இருக்கு பிரக்சிலா. அந்த தண்ணி போட்டுல கொஞ்சம் தாங்களே.
6: தண்ணி பட்டலா இருங்க ரோபின், எடுக்கிறேன். ஐயோ, எல்லா தண்ணியும் குட்டிருச்சே ரோபின், இப்ப என்ன பண்றது?
7: என்ன நீங்க பிரசீலா, சாதாரணமா குட்டிருச்சீங்க. நீங்க ஒரு பொருள் தண்ணி தான் இருந்துச்சு, அதையும் குடிக்காம வீணாக்கிட்டீங்க பிரசீலா. என்ன பிரசீலா, வெயில் வேற அடிக்குது பிரசீலா.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஆம் ஆண்டு நேரம் கலையத்திலே 10 மணி ஆகிறது. இது செய்திக்கான நேரம். இன்றும் கூட எங்களோடு அருமையான பாஸ்டர் ராஜமணி ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட் பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமாக இருக்கு ஆண்டுடைய கிருபையில்.
1: இன்றைக்கு எப்படி இந்த ரிசப்ஷன் எல்லாம் ஓகே இருக்கா? டெலிஃபோன் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
2: தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மீண்டுமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கினாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் 3 நாம் படிக்கும் பொழுது 1-7 வசனங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நெருக்கத்தின் பாதையில, நெருக்கத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி அவன் பாடின விண்ணப்பம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நெருக்கத்தை, அவருக்கு என்ன நெருக்கம் அந்த நாட்கள் இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து, இல்லையா, தன்னுடைய மகனுக்கு பயந்து அல்லது தன்னுடைய ஜீவனுக்கு, உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. அவன் அரண்மனையை விட்டு, இல்லையா, அரண்மனையை விட்டு அவனுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. அது மட்டுமல்ல, நெருக்கம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அவர் பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தேவனிடத்திலே தன்னுடைய மனக்குறையை அறிவிக்கிறார். மனக்குறை, தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கை

துரத்தப்பட்டு இருக்கிறான், தன்னுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை, இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல ஏறெடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் அநேகராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களும் என்ன செய்யலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்களும் கூட என்ன செய்யலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு உங்களுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல வந்து நீங்கள் குடியேறி இருக்கலாம், உங்களுடைய வீடுகளை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். அதன் மத்தியிலையும் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான நெருக்கம் இருக்கிறது, ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காயங்கள் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் வந்து தங்கி இருக்கிற தேசத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம், இது நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் கலங்கி போய் இருக்கலாம். பிரிய மாணவர்களே, ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நெருக்கத்தின் பாதையிலும் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் ஏற்பட்டாலும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்தை பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், என்னுடைய மகனே என்னை துரத்தி கொண்டிருக்கிறான் உண்மைதான், எனக்கு உயிர், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மைதான், எனக்கு விரோதமா பேசுகிற மக்கள் இருக்கிறது உண்மைதான், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிற நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், நீர் என்னை உயர்த்துவீர் என்பதை பக்தனாகிய தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது எந்த மனிதனும் கலங்கி போய்வான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை தப்பு வைக்கிற, விடுவிக்கிற, பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் ஒருவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் உண்மைதான், உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான், ஒருவேளை சரீரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயிரை பறித்து கொண்டு போகிற அளவுக்கு வியாதிகள் இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் நீரன் கேடகமும் நீரன் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர் என்று பக்தனாகிய தாவீது பாடின, விண்ணப்பம் பண்ணின தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். பாருங்களையா, இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய காதுகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களிடத்தில் அல்ல, உறவினிடத்தில் அல்ல, ராஜாக்களிடத்தில் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டும். இது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்தான் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவியம் எடுத்து நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பாருங்க. இரண்டாவது பாருங்க, துன்ப நேரத்திலும் அவன் தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்கிறார், பாருங்க, நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நீரன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை நீங்க அசைய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை படுக்கையில இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நித்திரை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், உங்க சரீரத்துல வேதனைகள் இருக்கலாம், ஆனாலும் நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பக்தனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை தாவீது பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை பாருங்க,
இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை

0: சில போராட்டங்கள் இருக்கலாம். உறவுகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, இல்ல சொத்துக்களை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸை குறித்தோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கலாம், வில்லி சுனத்தினுடைய கட்டுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருக்கிறபடினால ஒருவேளை உங்களுடைய விசா காரியங்களுக்காக இல்லையா, உங்களுடைய குடியுரிமை காரியங்களுக்காக ஒருவேளை உங்களுடைய நீதிமன்றத்துல உங்களுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம், இந்த நாட்டை விட்டு நாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி கூட நீங்க திகைத்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் உங்களை தாங்குகிற தப்பிவிக்கிற தேவன் ஒருவர் இந்த வீடு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். ஆறாவது வசனத்தை பாருங்க, சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரிய மாணவர்களே, நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக அரசாங்கத்தில மனிதர்களிடத்துல ராஜாக்களிடத்துல பேசுகிற தேவன் ஒருவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்காக அரசாங்கத்தையே மாற்றுவதற்கும் தேவன் உண்மையுள்ளவர், சட்டங்களை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக எதையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண தேவனால் கூடும் என்று சொன்னார். வனாந்தரத்திலே காடைகளை குவிப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். கசப்பான நீரை மதுரமாக மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு எம்மாத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏழாவது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். அவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பின மக்களை என்னை தகர்த்து போட்டீர். எனக்கு விரோதமாக எழும்பி நின்ற பிரச்சனைகளை நீர் தகர்த்து போட்டீர் அப்படி என்பதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கிற தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். விசா பிரச்சனையா, உங்களுடைய வேலையில பிரச்சனையா, அல்லது நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனிதர்கள் அல்ல, மனிதனை நம்புவதை பார்க்கலாம். தேவன் பேரில் பற்றுதலாம் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா. மாம்சமானதை தன் புயவளமாக பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு இருதய விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள். ஒரு நாளும் நம்பிக்கை, உங்களுடைய சுயமான நம்பிக்கையை சார்ந்து கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றிற்கும் தேவனை சார்ந்து நிற்பதற்கு, நடப்பதற்கு, வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, தொழில் செய்து கொண்டிருந்த தொழிலில் ஒரு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட இருளினுடைய போராட்டங்கள் ஆனாலும், பில்லி சூழ்நிலைகள் ஆனாலும், நம்முடைய ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய போராட்டத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய விரோதிகளுக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக, பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கும் உங்களுக்கு இந்த தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆம் பிரியமான, இந்த நாள் உங்களுடைய விடுதலை நாளாக இருக்க போறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாளாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, எந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருந்தாலும், எந்த காரியத்திற்காக மனிதர்களுடைய கரங்களை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் நோக்கி பார்க்க வேண்டிய தேவன் ஒருவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்கள், அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஆம் பிரியமான, அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். பிரியமானவர்கள், நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை அவனுடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன், தாவீதை அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதை அவனுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கு தப்புவித்த தேவன், தாவீதை அவனுக்கு விரோதமாக நிற்கிற மனிதர்களுக்கு தப்புவித்த தேவன், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வில்லி சூனியத்தினுடைய கட்டுகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் மூழ்கி கொண்டிருக்கிற அவருடைய வீடுகளை ஆண்டவர் மீட்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நிய தேசத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் குடியுரிமை பிரச்சனைக்காக ஆண்டவர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாதகமான பதிலை தயவை ஒத்தாசையை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜ்யத்தையும் ராஜ்யத்தினுடைய சட்டங்களையும் ராஜாக்களையும் மாற்றுகிற தேவன், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரியானவன் பலன் கொள்ளாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு பயப்படாமல் இருக்கும்படிக்கு நீர் துணை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஊழியத்தை செய்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா நெருக்கத்திலும் நன்றி
1: பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான ஆவிக்குரிய செய்தி. இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ப்பிக்கிறதுக்கான ஒரு செய்தியாக இன்றைய நாளில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். வருகின்ற ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக, இலங்கையில் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் Vast lines of gloves, மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, Unit 13 Scarborough, Finch and Finchdene சந்திப்பில், 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நிறம் கலையத்திலே 10:19 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 10:25 10:30 ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கின்றார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த கடுமையான வியாதி தொற்று நிறைந்த காலங்களில் யாரிடத்திலும் கேட்கக்கூடாத கேள்விதான் இது, நல்லா இருக்கீங்களா பிரதர் என்று நாம் கேட்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாடுகிற மக்கள் ஒரு அதைவிட பெருங்கூட்டமாக இருக்கின்றார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நடுவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நம்மோடு வாழ்ந்த மக்கள், நாம் அறிந்த அநேக சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பணியாற்றியவர்கள், இவர்களில சிலரை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், தொற்றினாலே பாதிக்கப்பட்டு காலத்துக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். சில நேரங்களில் இந்த தொற்றுக்காக மாத்திரமல்ல, விபத்தும் நாச மோசமும் திடீரென்று வருகிற அந்த சாவு மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் இந்த பூமியை விட்டு விடைபெறுகிறான் மிக எளிதாக. ஆனால் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்துடன் நலமுடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். ஒரு வியாதியில, ஒரு விபத்துல யாராவது மறித்து போனா என்ன பாவம் செஞ்சானோ மறித்து போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தயவுசெய்து அப்படி நடையாதிருங்கள். மரணம் எந்த ரூபத்திலும் மனிதனுக்கு வரலாம். அது இயற்கை மரணம் வந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம், செயற்கையாக ஒன்று நடந்தா அது சாபம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஸோ இந்த தொற்று காலங்களிலே மறித்து போனவர்கள் குற்றம் செய்து விட்டார்களாகவே மறித்து போனார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஆகவே நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்று நான் நினைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை தான். வேறு ஒன்றும் அதற்கு காரணம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால், இரக்கத்தினால் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய அந்த பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்கிறோம். வழக்கம் போல் வேதாகமத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு இன்றைய வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற, கவனித்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கிற அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம்தான் இன்றைக்கு சொல்லப் போகிறேன். அதைத்தான் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏவுகிறார். நாட்களை நன்மையாக போக்குவார்கள். நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்பது அல்ல முக்கியம். தீர்க்காயுசோட வாழ்ந்தாருங்க. ஆயுசு காலம் 70, பிளத்தின் மீதல் 80, நரைவயது, நிறைவயது, முதிர்வயது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 100 வரைக்கும் வாழணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாழ்ந்து நம்ம நீடிச்சு வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. வாழுகிற காலங்களிலே நாம் நன்மையாக வாழ்கிறோமா, நன்மை அனுபவித்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, நீண்ட காலம் அவன் வாழ்ந்தால் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடக்கவங்க தான் ஆசீர்வாதமா நன்றாயிருக்கிறார்கள், அவர்கள்தான் நன்றாயிருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக இருக்கிறான். ஒருவேளை அவன் பணம் குன்றியவனாக, ஐஸ்வர்யம் குன்றியவனாக இருக்கலாம், ஆள்பலம் ஜனபலம் குன்றியவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் நன்மையை அனுபவிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய வாக்கு தத்தம், உங்கள் நாட்களை நன்மையாக நீங்கள் போக்குவீர்கள், உங்களுடைய ஜீவிய காலம் மிகுந்த நன்மையுள்ள காலமாக இருக்கும், நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை நன்மையானதாக நிறைவு பெறும், என்னுடைய நாட்களை நன்மையானதாக நான் போக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சில வேத கதாபாத்திரங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில், நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தருகிற நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும். அந்த நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். அதை நாம் எப்போது மனதில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனங்களை பிடித்துக் கொண்டவர்களாக நாம் முன்னேறுவோம். முதலாவது நான் யாக்கோபை எடுத்துக்கொள்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனம் இருந்தது, ஒரு வெளிப்பாடு அவனுடைய தாயின் வழியாக அவனுக்கு கிடைத்தது. இளையவன் தான் யாக்கோபு, ஆனால் அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்னை குறித்து என் தாயின் இடத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் இப்படி ஒரு நல்வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவன் அந்த காலம் வருகிற வரைக்கும் அடங்கி இருந்தான். அவரை சேவித்தான், அவசரப்படல, அவரையே சேவித்தான். விக்கிரகங்களுக்கு எதிரானவனாக இருந்தான். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய தேசத்தை விட்டு வெகு தூரம் சென்ற போது அங்கே அவனுடைய மாமன், தாய் மாமன் லாபான் விக்கிரக வணக்கம் செய்யக்கூடியவன் தான், ஆனால் இவனுடைய மனசுல தேவனை தான் சேவிக்கணும், தேவனை தான் ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் நம்முடைய யெகோவா தேவன் தான், சர்வவல்லமில்ல தேவன் தான் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் அடங்கி தேவாதி தேவனை சேவித்தான். இதனால் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு மிகுந்த நன்மைகளை செய்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 32:9 இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொன்னார். நன்மை செய்வேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பணுவேன் என்று சொன்னீரே என்றான். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. யாக்கோபு இந்த ஒரு நன்மையை அனுபவிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை சுதந்திரிப்பதற்காக வெகு காலம் தேவனுடைய திட்டத்தின்படி அடங்கி இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய இல்லத்தில் இருக்கும் போதும், தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்திற்கு வந்த போதும் கூட, அங்கே தேவனுடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்ற அந்த காலம் வருகிற வரை அவன் அடங்கி தேவனை சேவித்தான். ஆகவே பின் நாட்களிலே யாக்கோபு நன்மையினால் நிரம்பி இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றை வரைக்கும் யாக்கோபினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாயிருக்கிறார். 2 ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் பின்னாட்களில் வருகிற காலங்களில் எல்லாரும் தன்னை வணங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அதிகாரம் உள்ள நிலையில நான் இருப்பேன் என்பதை சொப்பனத்தின் ஊடாக கர்த்தர் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆகவே சின்ன வயசுலேயே அதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்தான் யோசேப்பு. அந்த காலம் வருகிற வரை, அதாவது எப்படி யாக்கோபுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கொடுத்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த மனுஷன் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானோ, அதுபோலவே யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கிடைத்தது என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்கிறதப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் யோசேப்பை குறித்து பேசினார். ஆகவே யோசேப்பு இதை மனதிலேயே வைத்திருந்தான். இந்த காலங்கள் நிறைவேறுவதற்குள்ளாக அவனுக்கு வந்த சங்கடங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. சங்கீதம் 105:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வசனம் அவனை புடமிட்டது, கர்த்தருடைய அந்த வசனம் அவனை புடமிட்டது. சோதனை, உபத்திரவம் இவைகளை கடந்து வந்தான். பாருங்க, சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். குழியில தூக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம், அவன் செத்து மடியட்டும் என்று நினைச்சாங்க. வியாபாரிகளிடத்தில் விட்டு போடலாம் என்று யோசித்து அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து வியாபார இடத்துல விட்டு போட்டார்கள். அங்க அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. போத்திபார் விலைக்கு எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த வீட்டு காரியங்கள் அத்தனை அவன் கையில கொடுத்துட்டு அவன் ஃப்ரீயா இருந்தான். ஆனா அங்க அபாண்டமான ஒரு பழிச்சொல், கல்லடிப்பட்டா கூட தாங்கிடலாம், சொல்லடிப்பட்டா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்குல, அந்த மாதிரி சொல்லடியை தாங்கிக்க முடியல. அவனால ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலை இருக்கக்கூடிய தலைவனுடைய பார்வையில் அவனுக்கு தய கிடைச்சது. இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த தரிசனம் நிறைவேறுகிறவரை, சொப்பனம் நிறைவேறுகிறவரை அவன் தேவனாய் கர்த்தரை சேவித்தான், ஆண்டவரை சேவித்தான், அவருக்கு தேவனுக்கு அடங்கி இருந்தான். அவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அது நிறைவேறுகிற வரைக்கும் அடங்கி நடந்தான். நாட்கள் சென்றது. அவன் தேவ பயத்தை குறித்து மிக அக்கறையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்தார். ஆம், ராஜாவினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மற்ற அந்த ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் ஒன்னும் செய்ய கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடபுத்திரன்காரன் ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்பு ஒன்று இருக்கிறான் அல்லவா சிறைச்சாலையில என்று அவன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான சரியான அர்த்தத்தை அவன் சொன்னபோது நிலைமை தலைகளாய் மாறியது. ஆண்டவர் சொன்னபடி அநேகருடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். அடங்கி அவர் சேவித்ததுனால அவனுடைய வாழ்க்கையில வந்த நன்மை என்ன? ஏராளமான நன்மைகள். அதுல நாம் 50:20 ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சு நினைச்சீங்கப்பா, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அடங்கி தேவனை சேவித்தவன், அவசரப்படல. சின்ன வயசுல உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சின்ன வயசுல உனக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. அந்த அந்த நோக்கம் திட்டம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிக கவனமாக பொறுமையாக பல உபத்திரவங்களை பிரச்சனைகளை கடந்து தேவனாய் கர்த்தரை சேவித்தான். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாயிருந்தான். நாட்கள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ராஜாவை போல வைத்தார். சமஸ்த எகிப்திற்கும் அவன் ராஜாவாக இருந்தான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, அண்டை நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, போஷிக்கிறவனாக, ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மாற்றினான். அவ்வளவு பெரிய நன்மை உடையவனாக மாறினான். உங்க வாழ்நாடெல்லாம் நன்மையினால இந்த நாட்களை போக்குவீர்கள். உங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட வசங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டுவார். ஏற்கனவே நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அவைகளுக்கு சரியாக தேவன் நன்மையை சரி கட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. மூன்றாவதாக, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 2 பேரோ 3 பேரோ இருக்கலாம். அவர்கள் மருத்துவச்சிகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவச்சிகள், இந்த மருத்துவச்சிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய பெண்மணிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அவளுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில பார்வோனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றலைன்னு சொன்னா என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய விருப்பம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு, அவர் பேர் தான் எகிப்திய பெண்மணிகள், ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவங்க பயந்து நடந்தார்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், சேவித்தார்கள் என்ற பொருள் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு பயந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பினார். யாத்திராம்பு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய லைஃப்ல அவர்களுடைய ஜீவிதம் நன்மையாக போச்சு. அவருடைய வாழ்க்கை நன்மையால் போக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து, அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியனுடைய பிரஜைகள் தான், எகிப்தனுடைய வாரிசுகள் தான், எகிப்திய பார்வோன் மன்னனுடைய வாரிசுகள் தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டு, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மை கிருபையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், நன்மையால நான் நிரப்புவேன் சொல்றார் ஆண்டவர். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை வழிபடுகிற பிள்ளைகள், அவரையே உயர்த்துகிற மக்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நன்மையாக அவர்களை நிரப்புகிறார். ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 31:19. நன்மையினால ஆண்டவர் நிரப்புகிறார். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நன்மையால் முடிகிறது. வாழ்க்கை கர்த்தர் நன்மையினாலே நிரப்பி இவர் ஆசீர்வதிக்கிறார். 4வதாக தாவீதை குறித்து நாம் சொல்லலாம். தாவீதுக்கு தெரியும், இனோஸ் நான் வந்து ஒரு காலத்தில் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் தாவீது அதற்காக அவசரப்படவில்லை. தேவனுடைய நேரம் வருகிற வரைக்கும், தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் அவன் மிகவும் அடங்கி நடந்தான், ரொம்ப கவனமாய் இருந்தான், தேவனுடைய அந்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தான். எத்தனையோ முறை சவுளை கொன்று போடுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்த துணியவில்லை. என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கால நிர்ணயத்தை அவன் கவனித்தான். அந்த நேர வரைக்கும் அவருக்கு கீழே அடங்கி நடந்தான். ஆகவே சத்துருவாய் நின்று கொண்டிருந்த சவுல் கூட அவனை ஆசீர்வதிக்கும் போது, நீ நன்மை அடைவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 24:17-19 வசனங்களை பாருங்கள். சவுளே சொல்லுகிறான், உனக்கு நன்மை உண்டாகும்பா, உன் வாழ்நாளெல்லாம் நன்மையா இருப்ப, உங்க ஜீவிதத்துல நன்மை கிடைக்கும்னு சொல்லி மனதார சத்துரு தாவீதை ஆசீர்வதிக்கிறான். சவுல் இவ்வளவு தாவீதை கொலை செய்யும்படி வந்தவன் தான், இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறான். மனதார ஆசீர்வதித்து அவன் கடந்து போகிறத பார்க்கிறோம். என கண்பானவர்களே, தாவீது தேவனுடைய திட்டம் இருக்கும் என்றால் அது வரைக்கும் அடங்கி சேவிக்கிறவன். சீமேய ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருங்க ஆண்டவனை, இவனை வெட்டி போடுறது, நாயை வெட்டி போடுறேங்கிற அபிஷாய் அப்படின்றவன். ஆனா தாவீது இல்லை இல்லை, அதை செய்ய வேண்டாம். ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக அவர் தேவனாகி கர்த்தர் எனக்கு நன்மை சரி கட்டலாம் அல்லவா, அதனால அமைதியை விட்டுருங்க, போராட வேண்டாம் என்று அங்கே அவர் அமைதியா போகிறார். தனக்கு பிதாவாகி தேவன் குறித்து வைத்திருந்த கால வரைக்கும் அடங்கி தேவனை சேவித்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை அவன் கண்டுபிடித்தான். 4வதாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புருஷன் தேவன் நியமித்திருக்கிற கால வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற விஷயத்துல பொறுமையா இருந்துட்டானா, அவன் நன்மையான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான், நன்மையான ஒரு பெண்ணை பார்ப்பான், நன்மையான ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பார். இப்படிதான் 40 வயது வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தான். அவ்வளவுலாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருந்த இந்த காலத்தில் என்ன ஆகுறது, அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா ஐசு நாட்கள் அதிகம். 40 இயர்ஸ் வரைக்கும் ஹி வெயிட்டட். ரெபேக்காவை கத்திருக்கொண்டு வந்தார். ரெபேக்கா வந்து ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு மனைவி. பாருங்க அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுக்கு 3 மனைவிகள். ஆனா ஈசாக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவனா இருந்தான். காரணம், புத்திசாலியான மனைவி, அன்புள்ள மனைவி, சௌந்தரியமானவள், தன் தாயை போல தன்னுடைய மனைவியை நேசித்தான். நன்மையான ஒரு பெண்மணியை அவன் பார்த்தான். இந்த உலகத்துல நன்மையான மனசை சந்தோஷப்படுத்துகிற குணத்தை குணத்தை புரிந்து கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசியை கண்டுபிடிப்பது மிக கடினம். என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, கத்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற கால வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் அவசரப்பட்டு தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தெரிந்து எடுக்கிறார்கள். மேலை நாடுகளிலே சரி, இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அடங்கி நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும். அந்த நாள் வரைக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா என்ற அருமையான முன்னாள் முதலமைச்சர் இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு தேசத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் என்று கேட்டாங்க. கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட், ஒரு மோசமான பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஃபினிஷ்ட், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு அந்த நல்ல பெண் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் என்று சொல்லி முடித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் அதை நிறைவடைகிறது வாழ்க்கை. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறான், மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான். கத்தர் வச்சிருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர். நான் ஆண் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு மணமகனை கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் அடங்கி தேவனை சேவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அந்த நன்மையானதை நீங்கள் காண்பீர்கள், காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை அடங்கி சேவிக்கணும். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பதில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்திருங்க. அப்படி காத்திருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சிறப்பானதை கத்தர் கொடுப்பார். மத்தேயு 7:7 வசனத்துல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது சொல்லிட்டே வரும்போது கீழே சொல்றாரு, எந்த தகப்பனாவது தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு அவரை அடங்கி சேவிக்க துவங்குகிறானோ அவன் லைஃப்ல தி பெஸ்ட் என்னவோ, சிறந்தது என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், சிறப்பானதை கொடுக்கிறார். அவசரப்பட்டோம்னு சொன்னா குறைவுள்ளதையும் நம்முடைய லைஃப்ல திருப்திகரமானதாக இருக்க முடியாத விஷயத்தையும் கத்தர் அனுமதித்து விடுவார். நீங்க அவர் முழுமையாய் செய்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி அவரை சேவித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையானதை உங்களுடைய கண்கள் காணும், சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள், நன்மையானதை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு அருள்புரிவார். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக விடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நாள் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் நினைப்பதை விட, விரும்புவதை விட, யோசிப்பதை விட, ஆசிப்பதை விட நன்மையானதை நீங்கள் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வதாக, நன்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக போகணும்னு சொன்னா, உங்களுடைய ஜீவித காலம் நன்மையா இருக்கணும்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அது தேவனுக்கு அடங்கி அவரை செவிக்கிறது மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னை கேட்டால் அந்த உலகத்தில் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் தான். எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆயுசு காலம் நன்மையா இருக்கணும்னா, உன் ஜீவித காலம்லாம் நன்மையா இருக்கணும்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, அவர் சொல்றபடி கேளு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு காலம்லாம் நன்மையை அனுபவிப்ப அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்போஸ்தலன் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பு தெய்வ மக்களே, தேவனுடைய அந்த நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம எதை செய்யணும்னு சொன்னா, அவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காலம் நமக்கென்று வைத்திருக்கிற காலம் வருகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரே சார்ந்து நாம் ஜீவிக்கின்ற போது சிறந்ததை நாம் அனுபவிப்போம். இப்ப இந்த உலகத்தில் எல்லாருமே உடனடி உலகம், உடனடியே எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உடனுக்கு உடன் தெரியணும். இப்போ லாட்டி சீட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு 20 முன்பதாக பார்த்தீங்கன்னா உடனடி லாட்டின்னு வச்சிருப்பாங்க. லாட்டி சீட்டை வாங்கி சுரண்டணும்னா நம்ம பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உடனே ரிசல்ட் வேணும். இப்ப எல்லாமே சாப்பாடெல்லாம் உடனடி தான், உடனடி காஃபி வந்துருச்சு, உடனடி புட்டு மாவு வந்துருச்சு, எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் உடனடியாக இம்மிடியட்டா நாம் அதை சாப்பிட முடியும். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஒரு இளநீ தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதுக்கு டின் வச்சிருக்கிறான், எடுத்து குடிக்கலாம். நம்ம எல்லாம் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வேகமா இந்த உலகத்தை ஓட்டத்தை நிறைவு செஞ்சிடறான் மனுஷன். ஆனா தெய்வத்தினுடைய நிலையான ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க காத்திருங்க, அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை நித்தியமா நிரந்தரமா நம்மோட இருக்கும், அதுல எந்த குறைவும் வந்துடாது. ஆகவே உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு முழுமையான நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் அடங்கியவரை சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக போக்குவீர்கள், உங்கள் நாட்களை நீங்கள் நன்மையாக போக்குவீர்கள். இந்த நாளில தீமையோடு, துன்பத்தோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இந்த நாளிலும் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை, இந்த போராட்டம், கஷ்டம் விலகணும், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்யணும்னு சொன்னா நீங்க அவரை நோக்கி பாருங்க. நான் உமக்கு அஞ்சி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு அடங்குமே சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நீங்க செழிப்பாக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறேங்க நல்ல தந்தையே, இந்த இனிய அருமையான தருணத்திற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பொற்பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமை பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமைதான் எங்க வாழ்க்கை தொடருது, நன்மையை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுற பிள்ளைங்களுடைய ஜீவிதத்துல இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும், இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் நடக்கட்டும். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெற்றியோடு, ஜெயத்தோடு, சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தடுத்த வருடங்களை சந்திக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:58. திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம் வசந்தன்.
1: வணக்கம் வணக்கம். அடிச்சனா நான் வேற ஏதோ அங்கால வவுனியாவே ஏதோ பக்கம் போயிட்டேராக்கம் அலுவல அனுப்புறேன்டர்.
0: அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு
1: நான் வேற கால் பண்ணின உடனே நான் உங்களுக்கு, நீங்கள் இருப்பீங்க தான்,
0: எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: ஓ, டெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டு
0: பண்ணிட்டு நான் உங்களுக்கு. இப்ப நீங்க ரேடியோல இருக்கீங்க, நான் நெச்சு நினைச்சிட்டீங்களா வேண்டும், பரவாயில்ல. அவர் கிடைச்ச உடனே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: டெக்ஸ்ட் பண்ற.
0: நன்றி ஐயா.
1: ஓகே ஓகே ஓகே.

0: நேரம் கலைந்தரை 11:05 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 11:12 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

நேரம் கலையத்திலே 11:21, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை நீங்கள் பதிவு செய்கின்ற நேரம் எல்லாவற்றுக்குமாக நீங்கள் நமது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது பாடல்களை எங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 11:25, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம். 6 4 3 3 8 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடலாம், பாடல்களை பதிவு செய்யலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
1: கிளிநொச்சியில இருந்து அருண் கதைக்கிறேன்.
0: அருண், ஓகே. உங்களோட அக்கா வந்துட்டாவா அங்க உங்களோட வீட்டுக்கு? இப்ப நீதிமொழிகள் வாசித்த பின்பால் தான் உங்களுக்கான பாடல நேரம். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீதிமொழியில வாசிக்க 30 இன்றைக்கு 30 அதிகாரத்தை வாசிங்கள்.
2: யாக்கோபின் குமாரனாகிய ஆசோர் என்னும் புருஷன் இத்தேலியாளுக்கு வசனித்து இத்தேலியாளுக்கும் ஊகாளுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களானவன. மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன், மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கில்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவனுடைய நாமம் என்ன? அவர் மனுஷர்குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பினாலும் என்னை தூரப்படுத்தும். தரித்திரரையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே. அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரம் உண்டு. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களைகளை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத மூன்றும் போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கட்டு, தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும், போதுமென்று சொல்லாத ஆக்கினியமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலின் கற்பலினுடைய வழியும், ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விவஸ்தாசிரியனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்றும் தன் வாயை துடைத்தும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம் போயினத்தினால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படாதவர்களுமாயிருந்து புருஷனுக்கும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரியின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியின் சிறுமையானவளுமாயிருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. அவையாவன அற்பமான ஜெத்துக்களின் ஜெத்துக்குவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும், சத்துவமற்ற ஜெத்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குளிமுசல்களுக்கும், ராயா இல்லாதிருந்தும் பவிஞ்சு பவிஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வழியை பின்னி அரசார் அரமனையில் இருந்து சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நாடுகிறவைகள் மூன்றுமுண்டு. வினோத நடையும் உள்ளவைகளும் நாளும் உண்டு. அவையாவன மிருகங்களின் சௌகரியமாயிருந்து ஒன்றுக்கும் பிணையாத படியுமாய் சிங்கமே, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கெடாவும் ஒருவருக்கு எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மீட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தைகளுமானவனாய் இருந்தவனாய் கையிலே வாயையும் மூடு. பாலை கடைந்தால் வெண்ணியை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.
0: ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யார் பரந்தன்ல, அதாவது இலங்கை பரந்தன்ல இருந்து இந்த நீதிமொழிகளை வாசித்தார்கள் அருமையான சோதரி. உங்களோட பேர் என்னம்மா?
2: சயந்தினி.
0: சயந்தினி, நன்றி சயந்தினி, வாழ்த்துக்கலமா. அன்று நாம ஒன்றே மகிழ்ச்சி அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல் நேரம் ஆரம்பமாக நீங்களும் ஆண்டுடைய ஒரு பாடலை இன்றைய நாளும் அண்ணனோட சேர்ந்து பாடலாமா? ஓகே, நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:36 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தால் உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டோட நாமத்தை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கீர்த்தனம் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருந்தோம். இதோ இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் புதிதாக இலங்கை கிளிநொச்சி பரந்தன்லேருந்து சௌதரி அவர்கள், தமயந்தி அவர்கள் வேதாமத்தில் 30 அதிகாரத்தை நீதிமொழிகளை வாசித்து ஆண்டவரின் நாமத்தை மயப்படுத்தினார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: பிரைஸ்டோடு இணைப்பு இருக்கிறீர்கள். யார் இருக்கிறீர்கள் இணைப்பில்? தயந்தினியா?
2: தாய்கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி

தாயின் கருவில் தோன்று முன்னே தாய் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போ

0: மீன் அருண், சிறப்பா பாடுனீர்கள், வாழ்த்துக்கள் அருண். நீங்க சேர்த்துல பாடுனீங்களா?
1: எந்த வரிய பாடுறது?
0: இல்ல இல்ல, சேர்த்துல வளமையா பாடுற பாடிக்கொண்டிருக்கீங்களோன்னு கேட்டேன்.
1: ஓமா, அந்த ஆராதனை செய்யறது தானே அந்த டைம்ல பாடுறது.
0: ஓகே, நல்ல சிறப்பாக அழகாக இனிமையான குரல், வாழ்த்துக்கள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா இதே நேரத்தில்? மற்ற வேறு யாரும் கூட குடும்ப அங்கத்தினர் இருக்கணும்?
1: பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறா, அம்மா பாடல் பாடு.
0: ஆ, அம்மாட்ட கொடுங்க. அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன். நீங்க
0: நல்லா இருக்கு? உங்களோட பேர் என்னம்மா?
2: எனக்கு ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, பாடுங்கம்மா.
2: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு.

நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு.

0: ஆமேன் பாடி முடிச்சோன்னா ஆமேன் சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு தெரியும். அழகா பாடினீங்களம்மா, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. வேற யாரும் குடும்ப அங்கத்தினர் பாடுவதற்கு இருக்கிறார்கள்?
1: இல்ல இன்றைக்கு இல்ல.
0: ஓகே, நாளைக்கு வந்து பாடுங்க உங்க இதே நேரத்தில். உங்களுக்கு அந்நேரம் அழகா பாடினீர்கள். ஆமாம், உங்களோடு இணைந்து இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து ஆண்டோருக்கு மகிமையாக பாடலை எடுத்து வந்தார்கள். வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:44. அழையுங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி, சுகமா இருக்கிறீங்களா?
0: சுகமா இருக்கிறோம் சகோதரி.
1: ஆமா ஆமா, சகோதரி என்ன செய்யறா?
0: சகோதரி இருக்கிறா? ஓகே, வந்து இருக்கிறா.
1: ஓகே, அது பாந்திரமா.
0: ஆமா, அடுத்த வாரம் வருவாங்க.
1: சரியா? ஓகே,
0: ஆயத்தமாயிருங்க. பாட்டு பாட்டுக்கு ஆயத்தமாயிருங்க.
1: ஓகே, நான் பாடுறேன்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. ஒருத்தரும் தகுப்பனே, ஒருத்தரும் நல்லா பாடிக்கணும் பிரதர். அந்த
0: இலங்கையிலிருந்து
1: பாடுதுகள் ஓமோமோ கேட்க ஆசையா இருக்குது, நல்லா பாடுதுகள். ஓகே, நான் பாடுறேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன், என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
0: நன்றி சகோதரி,
1: நன்றி சகோதரி, நன்றி. ஓகே.
0: நேரம் 11:48 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அலைங்க 6437385592 இலக்கத்தில் நீங்கள் பாடல் பதிவுகளையும் அதிலே செய்யலாம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன போன்ல
1: வந்துட்டீங்க?
0: சரி, பாடுங்கம்மா.
1: அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை.

பரலோகம் தாவேடு அதை தேடி நீயோடு பரலோகம் தாவேடு அதை தேடி நீயோடு ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் வர வேண்டும் தப்பாமலே தமது ஒருவரும் அழிந்து போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே இயேசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கு எதுவும் இல்லை எப்பவுமே சொந்தமில்லை எல்லாம் இயேசு இயேசு இயேசு எல்லாம் இயேசு இயேசு இயேசு அந்தகார இருள் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார் அந்தகார இருள் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்போமே

0: ஆமென். நன்றி அம்மா.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்கிற்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
0: நேரம் கரைத்திலே 11:53. நாங்கள் இணைந்திருக்கிறது உங்களுக்கான நேரத்தில் இன்று திங்கட்கிழமை காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அலையங்கள் 6473385 9 6 இலக்கத்திலே அழைத்து ஆண்டோடை துதித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் ரீட்டம்மா. எப்படி உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாம் எப்படி போச்சு?
1: சனிக்கிழமையா நாங்கள் அங்கே பார்க்குக்கு போய் நாங்கள் சேச்சால.
0: ஓகே.
1: நேற்று பேரப்பிள்ளையோட எல்லாம் சந்தோஷம் தான்.
0: சந்தோஷம், பேரப்பிள்ளையோட இருக்கிறதே ஒரு
1: அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு ஐயா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
0: நம் இயேசு நல்லவர்,
1: ஜெபத்தோடதுடா, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார்.
0: ஓகேம்மா.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, ஆலயங்கள் நான் கொண்டு 253-0-8-0 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச உறவுகள் நீங்கள் 647-338-5596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், பாடலாம், உங்கள் விருப்ப பாடலே கேட்கலாம். இப்படி அநேக வசதிகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு முன் வாருங்கள்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:03. திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துவிட்டோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ நம்மை அணுகாமல் முன்னும் பின்னும் நம்மளை சூழ்ந்து காப்பாற்றுவார். வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியா?
2: அண்ணா,
1: தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஓகே. நேற்று
2: ஞாயிற்றுக்கிழமை.
1: ஆமா ஆமாம், நேற்று செய்தி கொடுக்கிறவருக்கு சுயினமா போச்சுது. நின்றுட்டு திரும்ப வந்த நீங்க வேற இல்ல, அது அங்க கரண்ட் இல்லாம போயிட்டது கோயம்புத்தூர்ல. நின்றுட்டு திரும்ப போட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்தால திரும்ப கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ, பாடினும் பாடுங்க நீங்க. ஓகே, எடுங்க. நேரம் கலையத்திலே 12:09 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பு. மறந்துடாதீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வானொலி இருக்கிறது.

0: திராவிட நேர ஒளிபரப்பு சேவை. இந்த ஒளிபரப்பு காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருக்கு. பின்பதாக மறு ஒளிபரப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கேட்க தவறுகளுக்காக மீண்டும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். 24 மணி நேர ஒளிபரப்பு சேவை எமது சேவை. எமது சேவை இப்பொழுது கனடாவில் க்ராஸ் கண்ட்ரியாக 2 IPTV சேனலில், இந்த சேனலில் எமது வானொலியும் எமது தொலைக்காட்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் எங்களோட தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய சபை ஊழியங்களை அதிலே நீங்கள் அறிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
1: நம்மை காப்பாற்றுவான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.
1: ஸ்தோத்ரம் பெரியண்ணா. ஆமா, வேதத்தோடு ஒப்பிட்ட கதை. கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றுவதற்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளைகளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி. அருமையான கவிதை. அதுக்கு பின்பதாக பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பின்பதாக கேட்கலாம். நீங்கள் இப்ப பாட போறீங்க. ஆண்டோட நாமத்தை மயப்படுத்தி பாடுங்கள்.
2: உயர்மரவில்
1: நிழலில் தங்குவான். ஆமீன். பாடுங்கள்.

பகலில் பறக்கோம்பு கோ.

0: நன்றி நன்றி சகோதரன். மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல்.
1: இதுல எட்டு பல்லவி இருக்கு. நான் நாலு தான் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா பாடுங்க. அது சரணம் நாளைக்கு நாலு சரணத்தை பாடுங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, அல்லது இதே சாட்டு புகச்சில் வருங்களை நேரம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து ஆண்டவர்களை துதித்து பாட இல்லையன்னு சொல்லுவார். மறுபடியும் எல்லோருக்கும் சரிசமமாக நேரத்தை பங்கிட்டு கொடுக்குறோம். அந்த நேரத்தை வீணாக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மோன்றியல்லிருந்து வாழ்த்துக்கள் பிரியண்ணா. நேரம் கலையத்திலே 12:16 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி நேரத்தை ஆதாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் ஹரன்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க ஹரன்?
1: அதிகமான வெப்பம் நிலவரம் சிவப்பு எச்சரிக்கை பத்திருக்காங்க. எங்க நாட்டுல இப்ப 30 கிராரத்துக்கு வந்து இப்ப எத்தனை மணி? இப்ப நார்மலா வந்து 6:30 ஆகுது பின்னேரம்.
0: 30
1: இருந்தாலும் இன்னும் சூரியனும் மறையத வெயிலும் போகத அப்படி ஒரு பகல் டைம் ஆயிடுச்சு.
0: 30 செல்சியஸா இருக்கா?
1: 30 செல்சியஸ்
0: இங்க 26 செல்சியஸா இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள் இருந்தாலும் நான் என்ன சொல்வது, குளிரண்டா குளிர் என்கிறீர்கள், வெப்பமண்டா வெப்பம் என்கிறீர்கள். இயற்கை மாறி மாறி வருந்தானே, இரவும் பகலும் இருக்கிறது. இரவண்டா இருட்டு சொல்றீங்க, பகலண்டா வெளிச்சம் சொல்றீங்க. எல்லாமே நாங்கள் எங்களை வாழ்நாளில் இருக்க மட்டும் கத்தர் படைத்த இயற்கையின் விதி முறைகளை மாற்ற முடியாது.
1: மாதத்துக்கு மாதம் நாளைக்கு 2025 6 மாதங்கள் முடிஞ்சு இன்னும் 6 மாதங்கள்
0: கழிச்சு டிசம்பர் ஜூலை மாதம் 31 எங்கள் ஆண்டு விழா. நீங்கள் கவிதையோட வாரங்களும் இப்ப எழுதி வச்சு கொள்ளுங்க.
1: ஜூலை மாதம்
0: 31 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்க இருக்கிறோம்.
1: 21 ஆண்டு
0: எங்களோட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா பயணிச்சிருக்கீங்க.
1: நீங்கள் 21 ஆண்டுகளாக
0: நீங்கள் வானொலியோடு பயணிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அந்த நாள் மிகவும் ஒரு மிக ஆசீர்வாதமான நாள். அந்த யுத்த நேரம், அந்த யுத்த சத்தத்துக்குள்ளையும் கூட எங்களோடு ஒரு அருமையான ஊழியர் இணைந்து இப்ப கத்தர்களை நித்திர அடைஞ்சிட்டார். அவரை எத்தனை பேர் ஞாபகம் இருக்க தெரியாது.
1: நாங்கள் அவருக்கு போன் பார்த்து யுத்த சத்தம் கேட்கும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், குண்டு மலை செய்யும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரது மகளும் ஐயாவும் வந்து அந்த புரோகிராம் செய்து அவங்க ஆண்டவர மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம். இப்ப அப்படி எந்த ஊழியரும் எடுத்த யாருக்கும் நேரம் இல்லை,
0: ஒருத்தருக்கு நேரமே இல்லை. அவர்கள் நேரமில்லை நேரமில்லை என்றே சொல்லிக் கொண்டு ஆண்டோட வருகை வருவதும் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். விழிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். விழித்திருங்கள், கண்ணை முழிச்சிருக்கிறேல.
1: இருவர் ஒருமித்தால் புதுமை கைவியம் உண்டாகும், வல்லமை நடை. அப்படி அந்த நேரம் சொன்ன ஒரு வார்த்தை. தனியில் இந்த வல்லமையின் அலை தாழ்ந்து போவதும் இல்லை, அதை தாழ்த்த யாரும் வருவதும் இல்லை.
0: கத்தோட நாமம் ஒன்றே மயப்படட்டும். பழைய நினைவுகளோடு இணைந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த நினைவுகள் எல்லாம் 31 21 ஆண்டு நாங்கள் கடக்கும் போது
1: கொச்சி தீபம் கொச்சி தீபம்.
0: உங்களோட தொலைபேசி இப்ப நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யல.
1: இன்டர்நெட் தான் தனியா வெளிமுறுக்க இருக்க முடியும். அது உங்களுக்கு அந்த போன் நம்பர் ஒரு 5
0: அப்ப உங்களுக்கு பாட விருப்பம் இல்லையா? சுருக்கமா ஒரு பாட்டு பாடுங்களா.
1: பாட்டு வேணாம்,
0: கவிதைக்கான நேரம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சையை நாங்கள் தடுப்பதற்கு தயாரா இல்லை. ஒரு சிறிய கவிதையோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: மனசுல இருக்கிற கவிதையை
0: அப்படியா? சரி.
1: அப்ப பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். பிழையாம் சாபம் சபித்தது கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். சபோவின் திருப்பதிலோ ஆண்டவர் இயேசு அவன் வீட்டில் தங்கி இருந்தார். யோனாவின் மீறுதலோ கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றில் அகப்பட்டு மனம் திரும்பினார். நினைவே ஏய் கத்தர் அவன் மூலமாய் மனம் திரும்ப பண்ணினார். குமாரன் மகன் திரும்புதலோ தகப்பன் வீட்டில் மோதிரம் புதிய ஆறு புதிய இறைச்சி வஸ்திரம் பிடித்து உண்டு மீண்டும் தகப்பனோடு மகனே ஆனான் வல்லமையின் அதைகளில்
0: ஆமே. நன்றி கரண், வாழ்த்துக்கள். உங்களோட அக்கா எப்படி இருக்கிறா?
1: அக்கா இந்த அடுத்த மாசம் எங்க கூப்பிட்டு அவங்க சிறுவங்க அப்பா இருந்தாங்க. தங்கச்சி மகளுக்கு ஏதோ சாமத்தியமோ புது புது புது பூப்பு நீராட்டு செய்ய போறாங்க. அவன் போயிட்டு ஒரு கிழமை மூன்று கிழமை தங்குவா, திருப்பி வந்துடுவான்.
0: ஆமே. மற்றது இன்னொன்று சொன்னீங்க, கடந்த முறை திருகோணமலையில இருக்கிற அந்த பாசிட்ட மகனோட நாங்கள் வானொலியில இணைக்கலாம். அவங்களோட பேச
1: அவரு நல்ல அழகா சாப்பிட நல்ல வாங்கி நல்ல மனுஷன் பாடிக்கொண்டிருக்கிறாரு. அவரும் சபையை செஞ்சு கொண்டிருக்காரு. இப்ப அவர் நாங்கள் அவர் போன் நம்பர் வச்சு நாங்கள் அவர் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பயணிக்கும்படி நாங்கள் அதுக்குரிய இது பார்க்கணும்.
0: ஆமா, வாட்ஸ்அப் இலக்கத்துல கொடுங்க. அடிக்கடி வாங்க, காணாம போயிடுறீங்க. வயசு போயிட்டா? அப்ப எங்களை எப்படி சொல்றது?
1: சட்டப்படி நியாயப்படி நீதிப்படி நிகழ்ச்சி செய்யறாரு. வந்து பாடுவார் பேசுறது. பெரிய நாளுக்கு வாழ்த்துக்கள். அவரும் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நேரம் கலைதிலே 12:30. தொடர்ந்து நாங்கள் பாடலோடு இணைந்துக்கலாம். அதுக்கு பின்புதாக இன்றைய நாள் தான் மிக குறைவான விருப்பு பாடலே மக்கள் கேட்டுக்கிறார்கள். 3-3 எமது அன்பு உறவுகள் தான் பாடல் விருப்பு பாடலை கேட்டுக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வர இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தால் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். திங்கட்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:37. ஒரு மணிக்கு ஆண்டவுடைய செய்தி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1:15 ஆண்டவுடைய வார்த்தையை எங்களோடு இரு ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைய ஒளிபரப்பிலே உங்களுக்கான நேரத்திலே விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்த அந்த உறவுகளுடைய விருப்பங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல், இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். லண்டன்லேருந்து சௌரி கொன்சி.
2: தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தேன். ஒரு தகப்பனை போ

இந்த பாடலை லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி கொன்சிக்கு. அடுத்த விருப்பு பாடலை கேட்டிருப்பது ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட பாடல். இதோ சௌரிக்காக இந்த பாடல் ஒருவிறப்பாகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஒருபோதும். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டம்மா அவர்கள் கனடாவிலிருந்து. விருப்ப பாடல்கள் என்று மூன்று உறவுகள் தான் விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கலையத்திலிருந்து எனது விருப்ப பாடலாக ஒரு பாடலை இப்பொழுது ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்காக தருகின்றேன்.

நேரம் 12:59, ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். இன்றைய நாளும் 9 உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: அம்மாவும் பரவாயில்ல, இன்னும் பூரண சுகம் கிடைக்கல. இப்ப அந்த சைனஸ் தலையடி வந்திருக்கு.
1: ஓ சரி.
0: மருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன், கூடிய விரைவில் வந்துருவா. உங்களோட ஜெபத்துக்காக நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா, ஜெபிப்போம்.
0: ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி ஐயா, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில எங்கள் அருமையான சௌரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சௌரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமின் அலைகள் வானொலியை நீங்க தான் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாளில உடைய சமூகத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்த முடியாது வந்திருக்கிறோம். அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீடித்த ஆயுள கூடும், சரீர பலவீனங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி கோடும், அற்புத அடையாளங்களை செய்தரலும், தேவைகளை சந்தியும், நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்துடலும், உதாரத்தமாய் கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுத்துடலும். இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர கட்டப்பட உடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியில் அம்மா சௌரனை ஆசிர்வதியும், ஐயாவை ஆசிர்வதியும், அம்மாவை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், தேவைகளை சந்தியும், ஆண்டவரை பரிபூரண சுகத்தை கொடும். அருமையான அம்மா இந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய வானொலியை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். எந்த சைனஸ் இருந்தாலும், எந்த விதமான உடல் சரீர பலவீனங்கள் இருந்தாலும், நசரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, ஒரு வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கும் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். தினந்தோறும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அந்த ஊழியங்களுடைய தேவைகளை சந்தியும். தினந்தோறும் ஜெபிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாக, அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தலும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில பங்கு பெறுகிறவர்கள், பாடல் பாடி சிறப்பிக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். அனுதினமும் அனுசரணையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதாரத்தமாய் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது அடியினை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே,
0: ஆமென்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயர் 13:5 நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த உலகத்துல மனிதர்களுக்கு அதிகமான ஒரு சோதனையை கொண்டு வருகிற ஒரு இடம் பணம். மனிதர்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் அந்த பணம் கர்த்தர் நமக்கு தருவார். அவர் நம்முடைய

உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், ஆண்டவர் என்ன தந்தாரோ அவ்வளவு போதும், அவரு தந்தது போதும், எனக்கு தினமும் என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா அது போதும். அப்படிப்பட்டதான போதும் என்றதான ஒரு எண்ணம், நம்ம இருக்கிறது போதும் என்றதான ஒரு எண்ணம், அதுதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கிற நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார். ஆமென். நான் எல்லாம் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கணும். அதுதான் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம், அவருக்கு அவ்வளவு இருக்கே, அவரை மாதிரி நமக்கு கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு வர தேவையில்லை. அவர்களை போல நம்மளும் வாழணும், நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும், அதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அவங்க செய்கிறதான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் எந்த விதமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்களோ நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த விதத்துல அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நாம் எப்படி வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பணம் இல்லாததுனால எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதுதான் சொல்லுகிறார், எல்லாரும் முன்னே விட்டு போய்விடாங்க, உங்களுக்கு பணம் இல்லையா எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த சொத்தும் அந்த ஆஸ்தியும் அவனை விட்டு கரைந்து போன பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு கரைந்து போனார்கள். அவனிடத்துல ஒரு நண்பனும் இல்லை. அவனுக்கு மிஞ்சினது என்னது, அந்த பன்றி மேய்க்கிற வேலையும் பன்றியின் தவிடும் தான் கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்காத, உனக்கு இருக்கிறது போதும், யாராவது அவன்கிட்ட பணம் இல்லை அதனால இவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போட்டோம், அவங்க போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்களுக்கு போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னைக்கு அந்த மாதிரி திருப்தி வரும், என்னைக்கு அந்தபடிதான் ஒரு மனம் ஒரு மனப்பக்குவம் வரும், என்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நாம் அடைகிற பொழுதுதான், அது ஒரு வளர்ச்சியை அடைகிற பொழுதுதான் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே எனக்கு பல நிறைய செலவுகள் வந்தது. நாங்கள் எங்களுக்காக செலவு பண்றதில்லை, ஊழியத்திற்காக வருகிற அநேகர் வந்தார்கள். அவர்களுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் நிறைய கடன் வந்துவிட்டது. அந்த வேளையில நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டி விட வேண்டும் என்றதான ஒரு முயற்சியோடு எப்பொழுதும் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணியிருந்தோம், ஒருத்தவங்களுக்காக அவர்கள் காசு தருவதாக சொல்லி சொல்லி சொல்லி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கு அந்த சொன்னேன் அல்லவா, மாதம் மாதம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டு பணத்தை கட்ட வேண்டும், அது அடுத்த மாதத்திற்கு கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வட்டியை செலுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஜபத்தோட நாங்கள் எல்லா மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரெடிட் கார்டு பில்லை கட்டி முடித்து விடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில பணம் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது. காரணம், நாங்கள் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழியத்தில் அதிகமாக நாங்கள்
காரியமா பெற்று

0: சம்பளம் என்று எதுவும் வாங்குறதில்லை, எடுக்கிறதில்லை. அப்படிப்பட்டதான அதாவது சம்பளம் வாங்கலைன்னு சொல்லல, பெரிய தொகையாக வாங்கவில்லை, ஒரு சின்ன தொகையாக கர்த்தர் எங்களுக்கு தருவார், ஒரு சின்ன அமௌண்ட் தருவார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை எங்கள்கிட்ட இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியாவது சமாளித்துக் கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். இந்த வேளையில இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லு இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் அடுத்த மாதம் ஜூலை மாதமும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் அப்படியே நான் ஒன்றுமே சொல்லவில்லை, நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். பார்த்தீங்க என்று சொன்னால் முந்தா நாள் சனிக்கிழமை காலையில் அந்த கடன் யாரு கொடுத்தா எங்கள்கிட்ட வாங்கினாங்களோ இந்த கடன் வாங்கினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இதில் அவங்களுக்கு நாங்கள் செய்தோம். அந்த கடனை கொடுக்க செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் தந்து விடுவேன் என்று சொன்னார். நான் கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. மூன்று மாதம் ஆகிவிட்டது. மார்ச் மாதம் இருபதாம் தேதி பக்கத்தில் அந்த நாங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு அவர் பதில் போடுகிறார், நான் உங்களுடைய உங்களுக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நாள் கூட என்கிட்ட காசை கேட்கவே இல்லாமல் இருந்தீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் அந்த காசை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, நம்ம சில வேளைகளில் நான் அவர்கிட்ட போய் கேட்டு அவர் நம்மகிட்ட ஏதாவது மனத்தாங்கல் அடைய அல்லது அவருடைய நிலைமையை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் கர்த்தரத்தில் நினைச்சிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் கர்த்தர் தக்க சமயத்தில் கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம சில வேலைகளில் நம்மிடத்துல பணம் இல்லைன்னு நண்பர்கள் போய்விடலாம். அது நம்ம கிட்டத்துல பணம் இல்லையே, ஏன் இவங்க எனக்கு தந்திருக்கலாம்ல, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குதே என்று சொல்லி நான் அவங்களிடத்துல போய் நான் கேட்கறதும் இல்லை, அவங்களை பற்றி நான் குறைவாகவும் சொல்றதில்லை. கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தானே அப்படி நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க என் தேவைகளை யாரும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த இன்றைக்கு தான் வானொலியில் சொல்கிறேன். காரணம், இந்த வானொலி அதிகமாக கேட்கிறவர்கள் அமெரிக்காவில் உள்ளவங்க இல்லை கிடையாது. அமெரிக்காவில் மிகச்சிலராக தான் இருப்பாங்க. இந்த செய்தி அது மாத்திரம், இந்த செய்தியை கேட்குறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக தைரியமாக நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை. நான் என்ன சொல்ல வரேன், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கை நம்முடைய கையிலிருந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார், ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், யார் வேண்டும் வந்தாலும் நம்மை விட்டு போகட்டும் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நம்ம காணப்படும். அதோடு இந்த இடையில நீங்க நினைச்சிங்க, அப்ப நடுவில் இந்த பில்லெல்லாம் எப்படி கட்டினீங்க? இவர் இப்போ இந்த ஜூன் 28ஆம் தேதி தானே அவர் உங்களுக்கு காசு தந்தாரு, அப்ப நடுவில் இந்த பில்லெல்லாம் நீங்க எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புத விதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு போனஸ் கிடைச்சிது இந்த மாசம், இந்த மாசத்துல எனக்கு சம்பளத்துல போனஸ் கிடைச்சிது, இது உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்க மாட்டோம் வேண்டாம் என்று சொன்னோம், உங்களுக்கு நிறைய செலவு இருக்கு நீங்க வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னா, இல்ல இல்ல வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு போனஸ் கிடைச்சிதான், ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எங்களுக்கு கையில கொண்டு கொடுத்தாரு போனஸுடைய அந்த தசம பாகத்தை எங்க கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல இல்ல நீங்க எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டாம், நீங்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாலும் அவர்கள் இல்லை என்று சொல்லி என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில இந்த வசனம் இந்த செய்தி போகுதோ தெரியாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொன்னீங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்முடைய தேவைகள் ஆண்டவர் தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிப்போம், கர்த்தர் நம்மளுக்கு கூட இருப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கவும் ஆண்டவருக்காக கொடுக்கவும் நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குவதற்காக நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பல்லவ பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில பண தேவைகளோடு இருக்கிறாங்களோ, பல விதமான பண அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமே அற்புதமாக இந்த தேவைகளை சந்தியும். எங்க வாழ்க்கையில எப்படி அற்புதமாக இந்த தேவைகளை சந்தித்தீரோ, அப்படி அற்புதமாக உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வதியும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சி பாஸ்டர் உள்ளதென்றும் அப்படியே சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார் இப்படிப்பட்ட மக்களை கொண்டு, ஆண்டவர் ஊழியங்களை போஷிக்கிறார். அவரை நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்ற யதார்த்தமான உண்மையே ஆண்டவருடைய சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதுக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து கொடுத்து ஊழியங்களே தாங்க வேணும். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்தியா இலங்கையில் உள்ள ஊழியக்காரரிடமோ இல்லை யாரிடமோ நாங்கள் காணிக்க கேட்கறது இல்லை. நான் பொதுவாக காணிக்க கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சகோதரி அவங்களை இணைஞ்சு 3 மாதம் இல்லை, காமாட்சி ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் விட்டிருந்தாங்க, பிரதர் உங்களோட ஊழியத்துக்கு நான் ஏதாவது காணிக்க தருவணும், உங்களோட ஜிபே நம்பரை தாங்கன்னு. எங்கள்ட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை. எனக்கு கஷ்டமா இருந்து இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தட பண்ண கூடாதானே. அப்ப எங்களுக்கு இந்தியாவில டிவி ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் இங்க இருந்து காணிக்க அனுப்புறேன். அதுக்கு பதிலாக இந்த அவங்க அதை அந்த பாஸ்டர் இம்மானுவேலுக்கு அனுப்பினால் கொஞ்சமோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும், அதோட அந்த சௌகரிக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்தோம் என்று ஆன முடிய அதை ஒழுங்கு பண்ண இருக்கிற நீங்கள் சொல்லும்போது தான் இந்த சாட்சி ஞாபகம் வந்தது. இப்படி மக்கள் உள்ளதில் இருந்து கொடுக்குற மக்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை பார்த்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த ஊழியரனும் கட்டாயப்படுத்தி, உண்மையாக ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி யாரிடமே வற்புறுத்தி காணிக்க கேட்கிற இல்லை. உங்களுக்கு மனம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் கொடுங்கள். இருக்கிறத கொண்டு இவ்வளவுதான் கொடுக்க வேணும் என்று ஒரு நியதி இல்லை. உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது நிச்சயமாக இப்படி ஊழியம் சீரர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற மக்களுக்கு சபைகளுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? நல்ல சாட்சி ஐயா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. நேரம் கலையத்தில் 1:18 இப்போது அடுத்த செய்தியாக டொரண்டோலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எங்களோட இணைய இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்போம். எங்களோட இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நல்ல மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுங்கள் ஐயா.
2: ஆமென், ஆமென். இந்த நாளும் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்துமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறவாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் மத்தியில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த கிழமை உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் வேத புத்தகம் உங்களோட கரத்திலே இருந்தால் 1 கொரிந்தியர் 1 ஒன்றிலிருந்து 18 வரை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அங்கேயும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னை சர்வாங்க தகன பலியாகும்படி இச்சிலுவையை தெரிந்து கொண்டார். இன்று உலகளவில் பல கோடி மக்கள் சிலுவையை தங்களுடைய தீவ மார்க்கத்தின் புனித சின்னமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சுவிசேஷம் என்றால் நசரேயாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் தீர்த்தெழுதலுமே திருமறை முழுவதும் அடங்கியுள்ள திருவசனங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் எனலாம். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பினால் அல்லது உலக ஞானத்தினால் நான் சொல்லவில்லை. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவராலே மனுக்குலம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு பெறுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்று தெளிவாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னார். 1 கொரிந்தியர் 2:13 1 கொரிந்தியர் 2:13 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:4-5 நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2:4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்து பவுல் அடிகளார் உலகத்தில் சிறந்து விளங்கும் கிரேக்க ஞானத்தை பெற்றிருந்தும் சிலுவையில் அதையுண்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் தம்மை தாழ்மைப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கூறி அறிவித்துக் கொண்டே சுற்றித் திரிந்தார். கலாத்தியர் 1:11-12 வார்த்தைகள் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள். அதனால்தான் சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய பரலோக வாழ்வை விட்டு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே பிறந்து மீண்டுமாய் உயிர் தெழுந்து இன்றும் கல்லறை இல்லாத ஒரு ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் எல்லாரும் மறித்தார்கள். எந்த தெய்வமாய் இருக்கலாம், மற்றவர்களாய் இருக்கலாம், அவர் உயிர் தெழுந்ததாய் எங்கும் விவரம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் எல்லா பாடுகளையும் அனுபவித்ததோடு மட்டுமல்ல, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, சத்துருவை வென்று ஜீவனை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வானொலியிலே தேவன் போட்ட பாரத்தை ஜெசிந்த ஐயாவும் ஜெசிந்த அம்மாவும் இணைந்து கர்த்தர் தங்களுடைய உள்ளத்திலே போட்ட பாரத்தை ஒருவராவது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை தங்களுடைய உழைப்புகளை எல்லாவற்றிலும் இதிலே போட்டு எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராய் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காய் தங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிர் பிரகாரமாக கொடுப்பது அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலமாக எத்தனையோ தேவ செய்திகள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ வார்த்தைகள் அனுதினமும் தங்களின் நேரத்தை தங்களுடைய சர்வ பலவீனத்தை கூட அவர் கவனியாமல் உலகில் எங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு பல ஊழியர்களை கொண்டு வந்து பல வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மத்தியில சொல்வதின் நோக்கம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஜீவனை தந்தாரே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளை ஒரு புதிதான வாழ்க்கை, குடும்பத்திலே தேவ சமாதானம், சபையிலே தேவ சமாதானம், உலகத்திலே வீட்டிலே எங்கும் இலங்கையிலே கூட மற்ற நாடுகளிலே கூட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த வானொலி மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் நம்மால் செய்ய முடியாதே அவர் செய்கிறார்களே, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உலகங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதே, அவை உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளை அவர்கள்ட்ட கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார், தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவன் பாதைகளை திறப்பார். இரண்டாவதாக கெட்டு போகிறவர்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தீர்க்கர்கள் முன்கூட்டியே கூறி அறிவித்த வண்ணமாக மீட்பர் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் பலியானார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இதன் மேல் பற்றுறுதி அல்லது விசுவாசம் வைக்க விடாமல் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசு என்கின்றவன் பலவித சந்தேகங்களையும் தடைகளையும் மக்களிடம் பூத்தி கொண்டே இருப்பார். அதனால்தான் எரேமியா 4:22 சொல்லுகிறது. எரேமியா 4:22 என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாதையில் சென்று ஜீவனை அடையாமல் சாத்தானுடைய உலக பாதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதல் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எளிமையா 5:21 நாங்கள் பார்க்கிறோம். பற்றுறுதி வைக்காமல் மாயான உலக வாழ்வினை முடித்துக் கொண்டு நித்திய அழிவை நோக்கி செல்லுகின்றனர். உபதேசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவர்கள் அவர்களுடைய செவி விரித்த சேதம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே சிறுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களாகிய இவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:20 ஞானி எங்கே, வேத பாதகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தொடர்ந்தும் அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 1:21 பார்ப்போம் சொன்னார். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலேயே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற இப்பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலக படிப்பு, ஆற்றல், ஞானம், சன்மார்க்க நெறி எல்லாம் இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள இயலாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் சிலுவையை பற்றிய உபதேசம் மறை பொருளாக இருந்தால் கெட்டு போவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். இயேசு சொன்னார், அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொல்கிறார். இறுதியாக 3வது காரியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பென்றால் என்ன? விடுதலை. என்ன விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, உலக கட்டுகளில் இருந்து விடுதலை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உறவுகள் இன்னும் அதிக வளர்ச்சி வருவதற்கான காரியங்கள், அதை ரட்சிப்பு வழிவராக முடியாதபடி தடைகளை கொண்டு வர காரியங்களை நாங்கள் பார்ப்போம் சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபெரனாய் இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், வழிநடத்துகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கை அனுபலமாய் இருக்கிறது. ஆயிலும் யூதன் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு அனைவர் மேலும் இருக்கிறது. கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு வருகிறது. அதனால் தான் 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:30 அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை அறிந்து அனுபவித்துத்தான் பவுல் அடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தம்மை பற்றுதியை அறிக்கையிட்டார். இது பற்றுதி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு ஜீவ பெறனாய் இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கிறது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பெலனாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உபதேசம் மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒன்று யோதர் யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நாங்கள் நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆவியிலே செத்து போல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை நாயனாகிய இயேசு உங்களோடு இருப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளையிலும் அனைவரே தங்கள் நேரங்களை ஒதுக்கி உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் உமது வல்லமை இரட்டிப்பாக கடந்து வருவதாக இயக்கின்ற ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிதமாக இலங்கை தேசத்திலே போராட்டங்கள் பிரச்சனைகள், இஸ்ரேல் தேசத்திலே பல நாடுகளிலே பலவிதமான போராட்டங்கள் இந்த கடைசி நாளிலே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மை அறிந்து ஆண்டவரே தங்களுடைய பரலோக வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த வானொலி செய்கிற சேவையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு துன்பத்தோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களே உமது வல்லமை விளங்க பண்ண அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ்ந்து உமது ஜீவியத்தை அவர் பிடித்துக் கொண்டு ஓட ஆவி ஆத்துமா சரணத்தில் ஒரு புது பலம் தந்து நீ கரம் பிடித்து வல்லெடுத்தபடியாய் எல்லாவற்றையும் இல்லாமாய் செய்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. வார்த்தைகள் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருடைய சிலுவையை குறித்துதான வேதத்தின் வார்த்தைகள் ஒன்றுமே உண்மையில ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களை கொடுத்துருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து வர்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
2: நன்றி. நன்றி கத்ததாமே உங்கள் யாவரையும் பெருத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவாரா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன்.
3: Yeah.

நேரம் கலையதிலே 1:43 1:45 நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்து 1:45. இது வேதம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள் சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் 1 Samuel 11:12, ஏசாயா 55, வெளிப்படுத்தின 19:20 ஆகிய புத்தகங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். வாசிங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: 1 Samuel 11:12. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கேன். இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமாகி ஓரினை மாட்டினை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தராலே உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூத மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷனிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெளியே ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலே, நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 Samuel 12:12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருப்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரில் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும் படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சவுலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கு கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தரை தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனேயாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன். இரண்டாவது வேத வாசனமாக ஏசாயா 55 அதிகாரம். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்து ஜாதிகளை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சோந்திக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது வேத வாசிப்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் 20வது அதிகாரம் 19வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசி தனத்தினாலே பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கமும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டி யானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி யானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திர தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய நா வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோளால் அவைகளை அரசாளுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்கரசுகளுடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தம் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தின எழின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறந்தி வர கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும்

0: யாவது அதின் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள சாதிகளுடைய கோகேயும் மாக்கோயையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தலையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீக்கதர்சியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு 2 இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2 மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மயப்பட்டது. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திறப்பின் வாசலிலே ஜெப வேடையிலே இணைந்து கொள்வோம் பின்பதாக.
0: ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி அம்மா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 2:12 திங்கட்கிழமை காண மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 2:30 வருகிறது. வளர்ந்தரும் வார்த்தைகள் வழங்க இருக்கிறார்கள் சோரி ஜியா கனர்டம் அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் பிபிசி உலக செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்வோம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதிக்கும் ஈரான். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று உறுதி வழங்க கோரும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர். காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான பாலத்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். ஐரோப்பா முழுவதும் பரவும் வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் ஸ்பெயினில் அதிகபட்சம் வெப்பம் பதிவு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியம் மைக்கேல். பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்கா உறுதி வழங்காத வரை அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடாது என்று அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தீவிர சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஈரானால் இன்னும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறினார். ஈரான் தலைநகர் டெஹரானில் தற்போது உள்ள பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டுசட் பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானில் இருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். அங்கிருந்து அவர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: பலவீனமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் டெஹ்ரான் நகரம் உலகின் பார்வையில் இவ்வாறுதான் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு பல தசாப்த கால பதற்றங்களில் 12 நடைபெற்ற போரின் நினைவூட்டல்கள் தெருக்களில் காணப்படுகின்றன. இந்த மாதம் குண்டுகள் வீசப்பட்டபோது அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்ததை தெளிவுபடுத்த அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் விரும்புகிறார். அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
4: அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அறிகிறோம், ஆனால் இன்னமும் தேதி குறிக்கவில்லை.
3: அதிபர் டிரம்ப் இதுகுறித்து பேசினார்.
4: எந்த தேதிக்கும் எந்த நடைமுறைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சொல்லிக்
5: கொள்கிறேன்.
4: பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மீண்டும் பார்க்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கோருகிறோம்.
3: ஈரானின் அணுத்தளங்கள் மோசமாக சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் யுரேனிய செறிவூட்டலை இன்னும் நிறுத்தப்போவதில்லை என்கிறது ஈரான்.
4: இதுபோன்ற முன்மொழிவுக்கு நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்?
3: யுரேனிய செறிவூட்டலுக்கு ஈரான் அதிக விலையை கொடுத்துள்ளது என்று ஈரானியர்கள் கூறுகிறார்கள். 60% என தேவையற்ற அளவுக்கு நீங்கள் செறிவூட்டுகிறீர்கள் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் சந்தேகம் எழுந்துள்ளது.
4: 60% என்பது அமைதிக்கான நோக்கங்களுக்கே பயன்படுத்தப்படுகின்றது.
3: ஆனால் இது சந்தேகத்தை எழுப்புகிறதே.
4: அதன் அளவு திறன் பற்றி விவாதிக்கலாம், ஆனால் செறிவூட்டக்கூடாது, பூஜ்ய செறிவூட்டலே வேண்டும், அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் குண்டு வீசுவோம் என்பது சக்தியுள்ளவன் சொல்வதே சரி என்பது போலாகும்.
3: ஈரானின் அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் திட்டம் அச்சுறுத்தல் அல்ல என உலக நாடுகளுக்கு ஈரான் உறுதி கூற அதிக நடவடிக்கை வேண்டும் என்கிறார்களே.
4: நாங்கள் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தையின் மத்தியில் திடீரென ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டோம். எங்களை விமர்சிப்பவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆய்வு செய்ய
5: வேண்டும்.
4: அமெரிக்காவை இஸ்ரேலியர்களை விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவை விமர்சிக்க திறனற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
3: போரின் இருள் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். வாழ்க்கை மேம்படும் அல்லது மோசமாகும் என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் கடந்தன. அவர்களின் வாழ்க்கை பழங்கால பகைமையில் சிக்கியுள்ளது.
2: ஜபாலியா உட்பட காசாவின் பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான பாலத்தீன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக கூறும் பாலத்தீன மருத்துவ அதிகாரிகள், அவர்களில் 27 பேர் 2 வேறுபட்ட இடங்களில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் ஈரானுடனான 12 நாள் போர் தங்களுக்கு வெற்றி என்று இஸ்ரேலின் பிரதமர் கூறினார். காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க ஏராளமான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை என்கிற பிரதமரின் கருத்துக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள நெத்தன்யாகுவின் அரசுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் மோதலை நிறுத்த ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் வயர் டேவிஸ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: இது நிச்சயமாக ஒரு மாற்றம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினரால் இது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றமா என்பதை சொல்ல இன்னும் காலம் கனியவில்லை. நேற்று இரவு நெத்தன்யாகு ஈரானுடனான போருக்கு பிறகு கிடைத்த வாய்ப்புகளில் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸின் தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று கூறினார். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸின் ராணுவ தோல்வியை தனது முன்னுரிமையாக கருதி வருகிறார். பணைய கைதிகளை இரண்டாவது முன்னுரிமையாக கருதுவதாக பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நேற்று இரவு பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு முன்னுரிமை என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மக்களின் துன்பத்தை தணிக்கவும் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அழுத்தத்தின் அடையாளமாக இந்த கருத்து அமைவதாக கருதப்படுகிறது.
2: ஜூன் மாதத்தில் 230,000 மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஐநா குடிவரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவணமற்ற எல்லா ஆப்கானியர்களும் ஜூலை 6 வெளியேற வேண்டும் என ஈரான் காலக்கெடு விதித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பின்பு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியேறினர் என்றும் நாடு கடத்தலால் 40 லட்சம் ஆப்கானியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஐநா கூறுகிறது. கனடாவில் டிஜிட்டல் சேவை வரி அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்நாடு அதனை ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்ட வரி தொடர்பாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு புதிய கட்டணங்களை விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த டிஜிட்டல் வரி அமேசான், மெட்டா மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பெருமளவில் பாதித்திருக்கும். இந்த டிஜிட்டல் வரி ரத்து அமெரிக்காவுடனான விரிவான வர்த்தக ஏற்பாட்டை பொறுத்து அமலாகும் என்று கனடா தெரிவித்தது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் வெப்ப அலை பரவி வரும் நிலையில் சுகாதாரம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவின் தெற்கு பகுதி முழுவதும் இன்று 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசிய வெப்பக்காற்று காரணமாக வார இறுதியில் சுகாதாரம் மற்றும் காட்டு தீ குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. போர்ச்சுக்கலின் 3/4 பகுதிகள் அதிக விழிப்பு நிலையில் உள்ளன. இத்தாலியிலும் இதேபோன்ற சூழல் நிலவுகிறது. ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பம் இன்று பிரிட்டனில் நிலவக்கூடும். ஸ்பெயினின் தெற்கு பகுதி இப்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸ் எல் கிரானடோ நகரில் பதிவானதாக ஸ்பெயினின் வானிலை சேவை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேட்ரிட் செய்தியாளர் கே கெட்ஜகோ வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: 30-க்கும் மேலான டிகிரி வெப்பநிலை குறிப்பாக ஸ்பெயினின் தெற்கு பகுதி மக்களுக்கு பழக்கமில்லை. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் இந்த வெப்பநிலை பதிவாகலாம். ஆனால் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த வெப்பநிலையை எதிர்பார்க்காத மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நினைக்கிறேன். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி மக்களும் அப்படியே. அதிக வெப்பநிலை முன்பே தொடங்கியிருப்பது கோடை காலத்தின் நீட்சியை காட்டுகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் மாதத்தில் தீவிர வெப்ப அலை ஏற்படுவது அசாதாரணமாக இருந்தது. இப்போதும் அது அசாதாரணமாக இருந்தாலும் அடிக்கடி நிகழத் தொடங்கியுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில்
4: ஸ்பெயினில் 9 வெப்ப அலைகள் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன.
2: நிறைவாக சீனாவில் நடைபெற்ற தனித்துவமான கால்பந்து விளையாட்டு குறித்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை மனித வடிவிலான ரோபாட்டுகளின் கால்பந்து போட்டி பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் இயங்கிய இந்த ரோபாட்கள் மைதானத்தில் பந்தை உதைத்து விளையாடி கோல் போட்டன. ஆகஸ்டில் நடைபெறவுள்ள உலக மனித வடிவிலான ரோபாட் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:23 திங்கட்கிழமைக்கான மாலை ஒருவேற்போடு இணைந்திருக்கும். அடுத்து 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் சௌதி ஜெயா கனர்டம் அவர்கள். 2:30 ஆரம்பமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திறப்பின் வாசலே ஜெவ நேரம் நடைபெறும். அதுக்கு முன்பதாக ஏதாவது ஜெவ குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். 6473385596 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து கூறலாம் அல்லது பதிவாகவும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்து
1: நேரம் கலையத்திலே 2:29 அடுத்து வர இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள்.

பிரைஸ் லார்ட் சௌரி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். நேரம் கலையத்தில் 2:37 இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. வளந்தரும் வார்த்தைகள் சௌரி ஜியா கனகரட்டம் அவர்கள் வழங்குகின்றார்கள்.

0: நல்லே அப்ப நல்லவர் இயேசு நாமத்தில் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், சந்திப்பதுவோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான எழுதியிருக்க பிரகாரம் பிழைப்பூட்டு தீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிர்வாகத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை பலமாக்குகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சொந்த குமார் நன்று பாராமல் அவரே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி என்கிற பிரகாரம் வார்த்தைகள் அந்தவரே சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்தபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கொடுத்து பல்லிடத்தின் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாட்களிலே அவர் நல்லவர் என்பதை நான் குறிப்பிட்டு பார்க்கப்பட்டதாக தேவன் கிருபை பாராட்டுகள். சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே பாட்டுல தான் தங்கிற முப்பத்தினால தான் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை குறிப்பிட்டு பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை தங்கிற காரணத்தை வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே தான் அவர் அவ்வளவு தைரியமாக கூட கர்த்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை உலகத்துக்கு போய் பார்த்தாலோ, இல்ல ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலோ, ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா சொல்றாங்க, இந்த இடத்துல குடிக்கிற இந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு வந்து சொல்றதுக்கும் கால கேட்டு நல்லதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த காரணத்தினால ருசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளிலும் ஆவியானவர் என்று சொல்லுறார், ருசிச்சு பார்க்க சொல்லி. அவர் ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே அதுல காரியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாங்கள் அனுபவிக்கப்பட்டதாக முதலாவது நாங்கள் சொன்ன வார்த்தையின் படி ரோமர் 8:32 பார்க்கிற பிரகாரம் தன்னுடைய சொத்த குமாரினியே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தவர், அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கும் உங்களுக்கும் பரிபுண சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல ஒருவனாலும் கொடுக்கவும் முடியாது, உலகத்தால எடுக்கவும் முடியாதுன்னு சொன்னாரே இயேசு. அப்போ நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் போக்குன்னு ஆங்கிலத்திலே சொல்லுறாங்க, தேவ சமாதாவது தேவனுடைய சமாதானம் என்ற வார்த்தை, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அந்த விரிவாக சொல்ல போனால் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து எனது சார்பிலும் உங்களது சார்பிலும் மரணத்தை நான் சுமக்க வேண்டிய, நான் ருசிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். ரெண்டு எபிரேயர் புத்தகத்துல 2 அதிகாரத்துல நாங்க வாசிக்கும் போது, எபிரேயர் புத்தகத்துல 2 அதிகாரத்துல சில வார்த்தைகளை நான் கூட வாசிக்கிற பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே, எதே 2 அதிகாரத்துல 9வது வசனம், எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுக்கு முடிசூட்டப்பட்ட அவர் மரணத்தை ருசித்தாராம். ஏனென்றால் 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரருக்கு சொல்ல வெட்கப்படாம, யாரு என்னை உங்களை சகோதரன் சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரர் தலைவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் அவரும் அவர்களைப் போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அடிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயிற்சினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதர் உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த காரியத்துல இந்த பகுதியில நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாங்க ருசிக்கிறத பத்தி நாங்க வாரியாக நம்மளோட பேசிக்கொண்டிருக்கோம். கர்த்தர் நல்லவரும் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நமது சார்பில அவர் மரணத்தை ருசித்த காரணத்தினாலே நாளை நீங்களும் ஜீவனை ருசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அடிமைத்தனத்துக்குள்ள மரண ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் நான் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை தயவு செய்து இது ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கக்குள்ள எனக்கு கணக்க விளங்க இல்லை, கணக்க புரிந்து கொள்ள முடியல. ஆனா நாளுக்கு நாள் இந்த வேத பௌஜ தியானம் பண்ணின காரணத்தினாலே அநேக அற்புதங்களை என்னுடைய சரீரத்துல நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய சரீரத்துல இந்த மரணம் என்பது கடைசியில் நடக்க போற ஒரு காரியம். அந்த மரணத்தின் சாயல் தான் நம்ம சரீரத்துல வயசு போனா சரத்துல ஏற்படுற பலவீனங்கள், நம்முடைய கையற்ற காரியங்களால சரத்துல வரக்கூடிய பிளவுகள்ல வந்து நாங்க ஜீவனை அனுபவிக்கும்படியாக நானும் நீங்களும் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நானும் நீங்கள் வாழ்வடைந்து தயவு செய்து தியானம் பண்ணிக்கொள்ள பார்க்கல. உங்களுக்கும் சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாம். ஆனா இந்த வேத பௌத்தியம் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாவருக்குள்ளே நானும் நீங்களும் அடங்குறோம். என்னுடைய பேரையும் அதுக்குள்ள வருது, உங்களுடைய பெயரும் அதுக்குள்ள வருது, யாவரையும் ஆனப்படினால திரும்ப திரும்ப திரும்ப எதுக்காக நாங்க அவர் நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்காக ஜீசஸ் உடனடியாக பூமிக்கு வந்தார். அவர் எதுக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானால் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நாங்கள் இந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்தில இருந்து விடுதலையாக அவர் செய்து முடித்ததை இந்த நாட்கள்ல நாங்கள் உறுதியாக கட்டிக்கொண்டு எதிராளியாக பிசாசை குறித்து இயேசு குறித்து சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கும் வரார். நானோ அவருக்கு ஜீவன் உண்டாகும், ஜீவன் பரிபூர்ணப்படும். நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கிறதற்காக ஜீவனை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே இயேசு குறித்து பூமிக்கு வந்தார். மரண பயத்திலிருந்து தங்களை விடுதலை ஆக்கி விட்டார், விடுதலாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டுவிட்டோம். அது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க இரண்டாம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் இந்த நிருபங்களை படிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அந்த பிரகாசமான மனத்தன்களின் ஊடாக இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது முதல் வசல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நரித்தவர்களாக இருந்த உங்களும் உயிர்ப்பித்தார், அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உபலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிடைத்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, இது நான் வாசிக்கிற வேத பகுதி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற மூன்றாவது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாசினியின் பிள்ளைகளாயிருந்தோம். ஒருவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறுத்தவர்களால் நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பிறந்த காலத்தில் இந்த வார்த்தை உச்சரிக்கும், ரட்சிக்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்கு அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட இழுத்தி, நம்மை அவரோட கூட இழுத்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவதீர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவண்ட ஈவு. ஈவு என்று சொல்லி ஒருவர் நமக்கு ஒரு கிப்ட கொடுக்கணும், அந்த ஆளுக்கு நாங்க வேலை செய்வதற்கு அவர் தர்றது கிப்ட் இல்ல, அவருக்கு மனமு வந்து விரும்பி எங்களுக்கு கொடுப்பது அந்த பரிசு கிப்ட். அந்த ரட்சிப்பு என்பது நாங்க உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் ஏதோ கிரயம் செலுத்தி எனக்கு அந்த கிரயம் ரட்சிப்பின கிடைக்கல, இலவசமா இலவசமாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பிள்ளையார பெற்றது, அதை காசு யாரும் எந்த விட தோகை கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் எங்களை இலட்சியமாக மீழ்த்தி இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில், ஏனெனில் எதற்காக ரட்சிப்பு, எதற்காக முடிப்பு, எதற்காக வாழ்வன் பார்த்தா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்தியா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே முன்னதாகவே ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி, இன்னைக்கு இந்த ரேடியோ இன்னைக்கு இந்த முதலாவது இணையதள வானொலி இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்க மக்கள் இந்த ஊழியத்தின் ஊடாக அவர்கள் காசு பதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டுல, இது ஏற்கனவே முன்னதாகவே முன்னதாகவே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். சாதாரணமான காரியங்களை தேவன் பார்த்து, தேவன் இந்த குடும்பத்தாரு அவங்க உலகத்துல பிறக்க முதலே, கணவன் மனைவியா அவங்க இணைய முதலே தேவன் ஏற்கனவே முன் கொடுத்த ஒரு காரியம். உங்களை குடுத்தும் என்ன கொடுத்தும் அதே போல தேவன் இந்த நாட்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், இந்த கண்டனத்துல இந்த தேசத்துல எந்த குடும்பத்துல நாங்கள் வாழ வேண்டும், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்வைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க ஏதோ நம்ம தலைவிதி விழுந்துட்டோமே, தலைவிதி நடந்துட்டு இந்த காரியங்களை உங்க வாயில உங்க மனதில் எடுத்துக்கொண்டு முன்னதாக தேவனே முன்குறித்து அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு வாழ்வினை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கும் போது இந்த ஐந்துலன்களினால பார்க்கும் போது அது உகந்ததாக இல்லாமல் இருந்தாலும் விசுவாச கண்களின் ஊடாக என்னுடைய வாழ்வை பார்க்கப்பட்டு சாமியானவர் எனக்கு மூலம் உதவி செய்வாராக. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவருடைய செய்தியா இருக்கிறோம், தேவருடைய செய்தியா இருக்கிறோம். இந்த டெஸ்லா காரை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கியவர் வந்து அந்த எந்த நோக்கத்தோட காரை உருவாக்கினார். இப்ப நானும் நீங்களும் ஒரு வாகனம் எதுவாக இருக்கலாம், அந்த அந்த அந்த உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட அந்த வாகனத்தை உருவாக்கினது போல நானும் நீங்களும் ஒரு நோக்கத்தோட நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம், ஒரு நோக்கத்தோட பூமியில வாழ வைக்கப்பட்டிருக்கோம். ஆனபடினால இந்த காலகட்டத்துல தோந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்லவர் என்பது முதலாவது உலக உசிக்க முடியாது. நீங்க வாயில சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களோட சூழ்நிலை சொல்லும் எப்படி கர்த்தர் நல்லவர், அந்த ஏவுனக்கு இந்த பாடு கர்த்தர் நல்லவர், ஏவுனக்கு இந்த காரியம் பிசாசு நமக்கு சூழ்நிலை காண்பிக்கும் போது கர்த்தர் நல்லவர், ஏன் நல்லவர், தன்னை சொந்த குமாரனை எனக்காக இந்த உலகத்துல அனுப்பினார், நானும் எந்த குடும்பத்தாரும் வாழ்வடையும் படிக்கி அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். இதை நாங்கள் மனதுல கொண்டு கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது இந்த பூமியில நாங்க மத்தவங்களுக்கு ஆசீர்வாத மகாபிராம தேவன் அழைத்த போது நம்மை ஆசீர்வதி பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய். நம் உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கு அழைக்கப்பட்டவர்களே ஒழிய நாங்களே புனி குறுகி நொந்து நூல் சொல்லுவாங்க, நொந்து நூடுத்தாரன் சொல்லி கொண்டு வார்த்தை பேசுவாங்க. ஒன்றுமே இல்லாம எல்லாமே அற்று போற சூழ்நிலையில வாழ்றது தேவனுடைய திட்டம் இல்ல. ஆனா பிசாசுடைய பிளான் அதுதான், பிசாசுடைய பிளான் அதுதான். அவன் ஆனா அவன்ட அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே ஜீசு சிலுவையில முறியடிச்சுட்டார். ஆனா முறியடிச்சுட்டாங்க செய்தி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு பந்து சேர ரொம்ப தாமதமா இருக்குது. ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில வியாதியை சுமந்து தீர்த்துட்டார் என்று இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க வியாதியை பார்த்து ஏதோ கடவுள் நம்மளும் சோதிக்கிறார், நம்மளை பறிச்சு பார்க்கிறாரு சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வார்த்தை கட்டமும் தெளிவமாக சொல்கிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம், நம்முடைய மேறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எழுந்து நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்ச்சினை அவர் மேல் வந்தது. அதை தயங்குவதா குணமாகிறோம் ஒன்று பேரு 2:24 தெளிவா போடப்பட்டது. அது தழும்புகளால் குணமானீங்க. சங்கீதக்காரர் முன்னுக்கு பார்த்து பாருங்க, நாங்கள் இதெல்லாம் பேரு வந்து இல்லைக்கு பின்னால பார்த்து சொல்றார். தாவீது பழைய பாட்டுல வாழ்ந்த மாண்டியர் அவர் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூல உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்ன உபகாரம்? அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுத்தி விளக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடித்தூட்டி நன்மையினாலும் வாய் திருப்தியாக அக்கலைக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவிடு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவிடு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ரீசெண்டா ஒரு கூட்டத்துல நேர்ல நடந்த கூட்டத்துல இருந்து தொலைத்தொடர்பு வாயிலாக நடத்த கூட்டத்துல ஒரு ஊழியக்காரர் என்னுடைய சகோதரி குரால் வந்து அவங்க கார்ல வெரி போஸ்ட் பெயின், எங்களோட சகோதரிக்கு வந்து சரீரத்துல சரியான வலி வேதனையோட இருக்கிறாங்க. அந்த பேர்ல அந்த ஊழியக்காரன் சொன்ன காரியம் பண்ண அந்த அவருடைய வியாதியில சீர்கிட்ட சொல்லி ஏசு அந்த வியாதியில் வெளியே போகுதுன்னு சொன்னத அதை அப்படியே டச் பண்ணிட்டோம். அந்த வேர்ட அப்படியே ரெண்டு சிஸ்டருக்கும் இன்ஸ்டன்டாக ஹீலி கிடைச்சது பாருங்க. இது அது ஒரு ஒரு ஒரு வழி நாங்க சொல்ற பேச்சுக்கொள்ள ஒரு வழி எல்லாத்துக்கும் பெரிதான பெரிய வழி என்று சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வார்த்தை இந்த வார்த்தை வரையோ எந்த வியாதி ஏற்க முடிச்சுட்டார் என்னுடைய கருத்துறதுக்கு நான் ஏற்றுக்கள் வாரிசுகள கருத்துறதான் அவருடைய கருத்துறதுக்கு நாளை நான் ஐக்கிய தாக்க முடியிருக்கிறேன். அவர்களுக்காக பாவமான அந்த ஆபத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு நான் துடிச்சு கொண்டு என்னுடையது சுகம் என்னுடையது ஆரோக்கியம் என்னுடையது ஐஸ்வர்யம் என்னுடையது வாழ்வு என்னுடையது பிடிச்சவங்க எது வாழ்ந்திருக்கிறாங்க. என்னமோ உலக உலகத்துல இருக்கிறோம் வீட்டுக்கு ஒரு வாக்கப்படி சொல்லி உலக தத்துவங்களை நம்பி நமக்கு கஷ்டப்படுறாங்க. நான் பாக்குற கஷ்டப்படுறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்த நான் நீங்கள் இந்த நாட்கள்ல ஒளியில் வந்து சொல்லி தங்கி விவசாய 60 நாங்க வாசிக்கிற இருள் பூமியையும் ஆறுகள் ஜனங்களையும் கூடும் உதிப்பா மிக வெளிச்சத்துல நாங்க வாழும் போது எல்லாரும் எங்களை தேடி வருவாங்க. இதற்கு யாரு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கைங்க இதுதான் ரகசியம். கர்த்தருடைய வேதத்துல இரவு பகல தியானமா இருக்க மனிதன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் நாங்க போய் இன்ஸ்டன்டா காஃபி போடுறோம், டிரைவ் த்ரூல சாப்பாடு வாங்குறோம், டிரைவ் த்ரூல இன்ஸ்டன்டா வாங்குற காரியம் இல்ல. நாங்க விதைக்க வேண்டும், அதை அறுவடை செய்வோம். என்னுடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களை நம்ம விதைக்க வேண்டும். அந்த விதைக்கிற வார்த்தைகளுக்கு தண்ணி பாய்ச்சப்பட வேண்டும். தண்ணி பாய்ச்சி அது சரியான வேலையில அந்த மரம் முளைச்சி தனியாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பாக மறைபுணர் சுகத்தை விடுதலைய வாழ்வு நான் நீங்கள் இந்த பூமியில வாழ முடியும். எனக்கும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஏற்று வந்தார். நாங்கள் வாழ்வு சரி கூட்டத்தை ஏற்று வந்தார். ஆனப்படி நாள் இந்த நாளில் நான் சொன்னப்பட்ட பிரகாரம் அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனப்படியால நான் ஜெபிச்சு நாங்கள் வலிமை செய்த எனக்காகவும் இந்த குடும்பாங்கத்தினருக்காகவும் உங்களுக்காக ஒரு குடும்பாங்கத்தினருக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் இடைச்சியர் முதலாம் அதிகாரத்தில் உள்ள ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் ஜெபத்தை நாங்கள் செய்து நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் முடிக்கலாம் நான் நம்புறேன். இடைச்சியருக்கு நிருபம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாம் அதிகாரத்துல எடுத்து 16 வசனத்துல இருந்து நாங்க ஜெபிப்போம். 16 இருந்து ஜெபிப்போம். எபேசியர் 1 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரப்படி ஜெபங்களில் உங்களை நினைத்து இடைவிடாமல் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நாங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் என்றும் தாம் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்னவென்றும் பரிசுத்த வாழ்ந்தோருக்கு தமக்கு உண்டாக சுருந்து மகிமையின் ஐஸ்வர்யம் இருந்தது. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்து சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாங்களும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறை தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேசிக்கிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபடி உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக கண்டருளினார். இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறார், எதற்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவ குழந்தைகளையும் உடல் குடும்ப அங்கத்தினரையும் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவைகளில் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமை பிள்ளை இடத்தில் இப்பொழுது கிடைத்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதிக்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். ஒருவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமிழ் அன்பு கூட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்து உணர்ந்த எங்களை குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கூட நாங்களும் எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டோம். இதுங்களால் உண்டானதல்ல இதனுடைய இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி கிரியலால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவனுடைய செய்யா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளில் நாங்கள் வேண்டிக் கொண்ட பிரகாரம் வீசிய ஜபத்திலும் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருந்த ஜபத்தை எங்களுக்காக எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட நாள் முதல் எங்களுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக இடைவிடாமல் ஜெப பண்ணுறோம். நாங்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா ஞானத்தோடும் ஆதித்திரிய விவேகத்தோடும் உங்களோட சித்தத்தை அருகில் அருவினாலே நிரப்பப்படவும் சகலவித சகலவித நற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அருகில் அருகில் திருப்தியடைந்து பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம். எந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கான ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கிற சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களையும் ஒரு குடும்ப அங்கத்திலே சகோதரியில் ஆக்கியவரும் விடுதலையாக்கி ஒரு அன்பின் குமாரோட ராஜ்யத்தை உட்படுத்தினர் பிதாவை தோற்றிருக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கும் ஒரு குடும்ப அங்கத்தினர் கிடைத்திருக்கப்படியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா இந்த வேலையில் விசேஷமாய் கத்தாவே, ஐயா இந்த ஊழியக்கார குடும்பத்தினருக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம்.
1: நன்றி ஆண்டவரே.
0: சமானமான வயது திரும்ப வாழ வயது
1: குறைபெறுதலே.
0: ஐயா இந்த சகோதரன் சகோதரி இந்த சரீரத்தில்
1: ஐயா
0: இந்த ஊழியத்திற்கு அழைக்கிறேன். அழைத்த கத்தாவே காரியங்கள்
1: ஒருவன்
0: வாழ்க்கையில் அப்படி இருக்குமானால் ஐயா இந்த புதிய சிந்தப்பட்ட ரத்தத்தை ஐயா உங்களுடைய சரீரத்தை உட்கொள்ளுற ஐயா இந்த குடும்பத்தார் ஆரோக்கியத்தோடு
1: ஆண்டவரே
0: ஒவ்வொருவருக்கான ஐயா இந்த நேரத்தில் மாத்திரமில்ல, மறு ஒருவருக்கு தொற்று சத்தியத்தாரை இந்த பூமியிலே கத்தாவே. ஐயா நீங்க நல்ல விடத்துல ருசித்து பார்த்து மற்றவர்களுக்கு
1: அறிவிக்கத்தக்க
0: சிருஷ்டிக்கு தூயத்தை பிரதமர் பண்ணுங்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்ற ஒவ்வொருவரை
1: ஆமாண்டவர் நன்றி ஆண்டவர்.
0: பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல பூலோகத்திலே நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களே நம்ம செய்யப்படுகிறார்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சகோதரி. ஜீவனுள்ள ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்களுக்காக இந்த வருகின்ற நேரத்தில் ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நன்றி அம்மா, நன்றி.

நேரம் கலையத்திலே 3:07. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜபத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் இந்த ஜபத்தை வழிநடத்த இருக்கின்றார்கள்.

0: இது திறப்பின் வாசலே ஜபத்துக்கான வேளை. எங்களோடு ஜபத்தை வழி நடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆசோமே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையா ஆசோமே இருக்கிறோம்.
0: ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் மீண்டுமாக சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஊழியர்களை ஒரு தடவை கூறிக்கொள்கிறேன். 4 தேவ ஊழியர்கள் செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதன் பின்வாக இன்றைய நாளில் சகோதரி புதிதாக ஒரு சகோதரி வேதத்தை வாசித்தார்கள். அதாவது நீதிமொழிகளை இலங்கையிலேருந்து தயாந்தினி இந்த பெயரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை பண்டத்திருப்பில் மன்னிக்கணும், பண்டத்திருப்பில் பரந்தனிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். அவர்களுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். பின்பதாக இப்பொழுது வளர்ந்தரும் வார்த்தையை சகோதரி ஜியா கனகரட்டம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சகோதரி ஜியா கனகரட்டத்தில் ஊழியங்களுக்காக அவருடைய கணவன் பாடல் ஊழியம் செய்கிறார். அவர்களுக்காக கனகரட்டம் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெப வேளை

0: முடிந்த பின்பதாக இளைஞ மனிதன் தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி ஒளிபரப்பாம். அந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக வயதான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நூவாமா அங்கே ஹோமில் இருக்கிற அவருக்காக ஜெபிக்கலாம். பவளவம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் உலக நாட்டில் இருக்க யுத்த மேகம் குறையும்படியாக, மற்றும் இலங்கை இந்தியா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்த ஒலிபரப்பை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த நாடுகள் தலைவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் நான் ஏதாவது ஜெபக்குறிப்பை விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் ஜெபியுங்க. நான் உங்களோட இணைந்திருக்கிறேன்.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து தேவனை நோக்கி ஒரு இருவர் மூவர் இந்த நாமத்திலே எங்கு கூட அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே கேட்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் மேடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருடத்திலே 6 மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்த 6 மாதங்களிலும் தேவ கரம் நன்மையாய் இருந்தபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் கர்த்தாவே இந்த வெள்ளமையின் அலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கர்த்தாவே இஸ்ராவுக்கு நீங்க சொன்னது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தது போல அந்த தேவனிடத்திலே கர்த்தாவே அவருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரன் சகோதரி மேலே இருக்கும்படிக்காக கர்த்தாவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவர் ஆண்டவரே அவர் மேல் அவர்கள் மேலே இருக்கும் படிக்காக அவருடைய தயவுள்ள கரம் எஸ்திரா மீது இருந்ததினாலே கர்த்தாவே அவன் வேதங்களை ஆராய்ந்து படியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய ஜனங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடியதாயும் செய்தது போல இந்த நாட்களிலே இந்த ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய வார்த்தை கடந்து செல்லக்கூடியதாக இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விதமாய் ஊழியக்காரனின் சுகங்களை விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சைனஸ் ப்ராப்ளம்கள் கர்த்தாவே, அந்த தலையீடுகள் கர்த்தாவே, அந்த சளிகள் கர்த்தாவே, பிசாசு போடுகிற தந்திரங்கள் கர்த்தாவே வெள்ளவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் அப்பா, இந்த முடக்க பாக்குற கிரியைகள் அப்பா, ஊழியங்களிலே சோர்வடைய பண்ண பாக்குற கிரியைகள், சரீரங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்தப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எழுந்திருக்கும்படிக்காக படுக்கையை விட்டு எழுந்திருக்கத்தக்க பலனப்பா, இந்த இரவு நல்ல நித்திரைகளை கட்டளையிடுங்க சுவாமி. ஓ, அமைதியான நித்திரை உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் கர்த்தாவே. அப்படியான நித்திரையை கட்டளையிட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனையும் பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஊழியங்கள் தடைபடக்கூடாது என்று ஆண்டவரே அவனவரே சரீரங்களிலே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் மாற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே எஸ்திரா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகும் போது கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆண்டவரே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே இந்த ராஜ்யத்தை கட்ட கர்த்தாவே இந்த உம்முடைய நாமத்தை உயர்த்த கரங்களை கொடுக்கிறவர்களும் எவர்களுடைய ஆவியை நீங்கள் எழுப்புகிறீர்களோ அவர்கள் எழும்பி வந்து கரங்களை கொடுக்கும்படி தருவாயாக கர்த்தாவே. இந்த தரிசனம் நிறைவேற கரங்களை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தாவே. ஜனவங்களை ஏவி எழுப்பும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஊழிய தேவைகள் கர்த்தாவே, பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய விதமாய் நடத்துகிறீர், இன்னும் நடத்தும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படட்டும் கர்த்தாவே. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு தந்திரங்களை போடுகிறானோ ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க சொன்னீங்க கர்த்தாவே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி, அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் படிக்காக தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன், தடைகளை உடைத்து முன்பாக செல்லும் படிக்காய், வாசல்கள் திறக்கப்படும் படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. இன்றைய நிகழ்ச்சி திங்கக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே கர்த்தாவே பங்கு பற்றி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. தங்களுடைய நேரங்களை கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே, பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க கர்த்தாவே. சரீரங்களிலும் நல்ல பலங்களை கட்டளையிடுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படி குடும்பத்தின் தேவைகள், ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால கட்டங்களிலே என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அங்களை விட வாய் சொற்பிறக்கு முன்னமே தேவைகளை அறிந்த தேவன் என்று சொன்னபடி நீங்கள் அதை நிறைவேற்றும் படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது ஆண்டவரே கைவல்யம் டேவிட்சுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பாஸ்டரை உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய நாமத்தை உயர்த்த குடும்பமாய் செய்கிற ஊழியங்களிலே கர்த்தாவே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேளையிலே கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல இவர்களுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், குடும்பங்களிலே உம்முடைய கரம், பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அப்பா. குடும்ப ஊழியங்கள் விரிவாகும்படிக்காக உம்முடைய சமூக நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அதே போல புதிதாக கர்த்தாவே இன்றைய நாளிலே ஆண்டவரே, அந்த தயாந்தினி என்ற சகோதரி இலங்கையிலே இருந்து ஆண்டவரே வழிகளை திறக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் இந்த நாளிலும் ஐயா அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கர்த்தாவே இந்த வேத வாத்து வாசனங்களை வாசித்து அநேக பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தாவே அந்த ஞான வார்த்தைகள் ஞானமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் அதை வாசிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இன்னும் நேரங்களை கூட்டி கொடுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யும் படிக்காய் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்தில் இருந்து வரும் என்று சொன்னது போல அப்படியாய் மௌனமாயிருக்காத காலங்களை உண்டு பண்ணி கொடுத்து கர்த்தாவே. இது ஆண்டவரே செயல்படும் காலம் என்று அந்த சகோதரி செயல்படத்தக்கதாய் கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொன்னது போல அந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் பரமதாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அமெரிக்காவிலே இருந்து கர்த்தாவே இந்த ஊழியங்களை செய்கிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வலது புறமும் இலது புறமும் புடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தாவே. அவர் அவர்களுடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஐயா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொள்ளுகிறவர்களாய்க்க தாவே. ஆண்டவரே அவருடைய செய்திகளை கேட்டு அக்கினில் இருந்து சிலராவது இழுத்து கொள்ளப்படும் படிக்கான ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த நாட்களிலே நீங்கள் போற்றிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கூட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போலக்க தாவே ஆண்டவரே கனடாவிலே டொரண்டோல இருக்கிற ஆண்டவரே சோரன் பாஸ்டர் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த சிலுவையை பற்றி கூறின அந்த சுவிசேஷ வாசல்கள் ஐயா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடட்டும் ஐயா. சிலுவை ஆண்டவரே கெட்டு போகிறவர்களுக்கு கத்தாவே அது நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே. அந்த உபதேசம் ஆண்டவரே வெறுமனே திரும்பி வராது என்று வாசித்தோமே அப்பா. குறைந்த மாறியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொல்வதை செய்யும் என்று சொன்னபடி இன்றைய நாளிலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் சந்தித்த தேவைகளை சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கும் தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்டு யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்திக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு தேவையா இருக்கிறதே என்று சொல்லி பரம தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவின் ஜோதிகளின் இடத்தில் இருந்து எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொன்னது போல அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை யாருக்கு ஜீவனாய் போனதோ அது ஜீவனாய் ஆண்டவரே பலன் கொடுக்கும்படிக்காக கொடுத்த செய்திகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல பாடல்கள் கத்தாவே பாடினவர்களும் ஆண்டவரே பாடல்களை கேட்டு அந்த ஒன்பது பேருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே தேவனுக்காய் எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்க தாவே. நீர் ஏவி எழுப்பினதின் படிக்க தாவே அந்த ஒன்பது ஜீவன்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் தாளந்துகளை பெருக்குங்க கத்தாவே, இன்னும் வாஞ்சைகளை போடுங்க, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் கொடுக்கட்டும் அப்பா. அது ஆண்டவரே கத்தாவே காரீங்க மட்டு அவர்கள் வாழ்க்கையிலே ஆமண்டும் ஆமேனண்டும் அது செயல்படும்படிக்காக ஐயா அந்த ஒன்பது பேரை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வளம் தரும் வார்த்தையை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயா கணரண்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷித்த சகோதரன் செய்கிற அந்த பாடல் ஊழியங்கள் கத்தாவே, அந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே அந்த மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே அந்த தாளந்துகளை வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் பாடல்களை நிறைய எழுத, இன்னும் கவிதைகளை எழுத, அந்த வார்த்தைகள் சரளமாய் கடந்து வர, அந்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சங்கீதக்காரனை போல தாவீதை போல கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சகோதரனுடைய வாயிலே எப்பொழுதும் அந்த துதி துதி துதி என்று அந்த பாடல்கள் மூலமாய் அந்த குடும்பம் மகிமை மகிமைப்படுத்தும் படிக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது மகிமையாய் மாறும் படிக்காகவும் அந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா, அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்கும்படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. சகோதரியும் வாளம் தரும் வார்த்தைகளை கொடுக்கிற வேளையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை கொடுங்க கத்தாவே. ஆவியானவர் வெளிப்படுத்துங்க கர்த்தாவே, வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மீது வீசப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. அதே போல் இலங்கை மண்ணில் இருந்து வரப்போகிற அந்த சத்திய வசனம் என்று காலா காலங்களாய் கர்த்தாவே, என்னுடைய சிறு வயதிலே இருந்தே நான் காலை 7 மணியிலே இருந்து அதை கேட்பேன் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் அது தொடர்ந்து கொண்டு போகிறபடினாலே அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அவைகளை ஆசீர்வதிங்க. சிங்களம் இங்கிலீஷ் தமிழிலே போடப்படுகிற அந்த சத்திய வசனம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் கத்தாவே, வானொலி நிகழ்ச்சிகள் கத்தாவே, அது எங்கும் பரவி சென்று கத்தாவே அது பெருகும்படிக்காக அவர்கள் செய்கிற அந்த அனுதின மன்னா என்று சொல்லுகிற கத்தாவே, அந்த புத்தகங்களும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது விழுந்து கிரியை செய்யட்டும். அன்றாடும் அவைகள் அதை வாசித்து கத்தாவே, அதிலே பெருக அதிலே வளர அதை எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை எழுதுகிற ஒவ்வொரு அந்த ஜெபி ஆண்டவரை ஜெபி சௌரி ஜெபிக்காய் ஜெபி தர்ஷினிக்காய் ஜெபிக்கிறோம், நான்கு பொண்ணுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உற்படியாய் கத்தாவே அதை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா, அது இன்னும் அவர்கள் எழுதி அந்த அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் அந்த ஊழியங்கள் பழகி பெருகத்தக்கதாய் கத்தர் கிருபைகளை போட வேண்டுமாய். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நீர் எஸ் பெர்னாண்டோவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சிங்கள ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவக்கரம் அந்த அவர்களோடு கூட இருந்து சிறு பிள்ளைகளுக்கான ஊழியங்களை செய்கிறவர்களை பொறுப்படுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உலகம் பொல்லாத துன்பே கடந்து போகிறதப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் செய்கிற இவர்கள் அந்த சிறு வயதில் இருந்தே தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரும் படிக்காக கத்தாவே, நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகெங்கும் கடந்து செல்லுகிற இந்த வானொலி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடட்டும் ஐயா. பொல்லாங்கன் கொண்டு போகாத படிக்கு கத்தாவே, பொல்லாங்கினால் வஞ்சிக்க படிக்கு சுவாமி, சிறு வயதிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்கள் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் வாலிப சந்ததிக்காய் ஜெபிக்கிறோம். கைகளிலேயே பாவங்களை வைத்து கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர் ஹண்டிலே எத்தனை பாவ காரியங்கள் கத்தாவே, இவைகளை விடுதலை படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி தேவனுக்கண்டு உருவாகட்டும் கத்தாவே. ஐயா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வீடுகளிலே எந்தெந்த ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய் தன் வாலிப பிள்ளைகளுக்காய் வாலிப பேர பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் ஐயா. தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை கத்தாவே. கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. உங்களுடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தூரமாய் போன கத்தாவே ஆண்டவரே கட்ட குமாரனை போல இல்ல மனம் திரும்பினவர்களாய் திரும்பி வர உதவி செய்யுங்க கத்தாவே. உதாரித்தனமாய் வாழாத படிக்கு தகப்பனை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றி அமைத்து கொடுத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம். காசாக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை சேதங்கள் கத்தாவே. எங்கும் பயம் பீதியாய் இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. மனித இனங்கள் துச்சமாய் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்றபடி இதை குறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே நோவாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே சோமில் இருக்கிற ஆண்டவரே தாயாரை தனிமை வாட்டாதபடிக்கு, தனிமையானவர்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே, அனாதை இல்லை என்று சொன்னது போல, அநாதி தேவன் அடைக்கலம் என்று சொன்னது போல, அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வானொலி கேட்டு அவர்கள் அதிலே மகிமைப்பட, அதில் ஒரு சமாதானத்தை அடைய ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருக கிருபைகளை போட்டு நடத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜொபிக்கிறோம். பவளமம்மாக்காய் ஜொபிக்கிறோம். வயது சென்ற காலங்களிலும் புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த விருப்பமாய் கேட்கிற பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரப்பா. இன்னும் ஜெபிக்காத காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே யார் யார் இந்த இடத்திலே கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள், என்னுடைய தேவையை என் தேவன் சந்திக்க மாட்டாரா? என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா? என் வியாதியை எடுத்து போட மாட்டார் என்று சொல்லி கத்தாவே, யார் யார் கத்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பமும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
0: நன்றி அம்மா. எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருந்தீர்கள். உண்மையிலே மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோரும் நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தை அநேக நாடுகளிலிருந்து நமது அன்பு உறவுகள் கேட்டிருப்பார்கள், உங்களோடு சேர்ந்து விண்ணப்பித்திருப்பார்கள். எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் எல்லா சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களை குடும்ப ஜெபங்களில உங்களை நினைவு கூறுகிறோம் சகோதரி.
1: நன்றி நன்றி. இப்ப சிஸ்டரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
0: கேட்டுக்கிட்டிருக்காங்க.
1: தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவ காவண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: நன்றி அம்மா. நன்றி. தேங்க்யூ.
1: God bless you.

நேரம் கலையத்திலே 3:33. இந்த ஜபத்தோடு, துறப்பின் வாசல் ஜபத்தோடு அருமையான சகோதரி நளானி அவர்களோடு இணைந்து ஜபத்தை இணைந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களில் உங்களுக்கும் ஜெப குறிப்புகள் இருந்தால் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக ஜெப ஊழியர்கள் ஜெபிப்பார்கள். அடுத்து வருகிறது சத்திய வசனம், இலங்கை மண்ணிலிருந்து.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளருவதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்துல நான் கேட்ட பொழுது, சிலர் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய, பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீர் செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் அண்டையிலே இருப்பவர் யாருமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மாக்கா, எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகிறேன். என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவண்டைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? ஆ, செல்லம்மாக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளைகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறீயே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, இருக்க உண்ட மனுஷன் வேலைக்கு போட்டாரு.
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: இந்த என்ன பிள்ளைய விளங்காத? இப்ப நின்ற மனுஷனை கமலா வீட்டு பக்கம் பார்த்தனான். வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ளை, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ளை நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துல தான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுது என்ன? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? என்ற மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட, சி, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரே மாதிரி தான் ஒருத்தர கண்டனா. சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை என்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர்.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 101-2 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 101-2 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நேர்களே.
1: அன்பு வானொலி நேர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 பத்து மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ராஜமணி அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கிரயத்தில் 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கான்றது கிருபர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியில மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 பார்க்கும் பொழுது 20 இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்க ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய காணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல இருதயத்துல குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது. அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகுன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்த என்று தெரியாது. கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா. அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதி அளவுல மனதளவில் என்ன செய்திருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன் கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், அந்த லோனை கட்ட முடியாமல் நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து போதுமானவர், அன்றைக்கு கதலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய்கொண்டிருக்கிற உங்க வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாய 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருளெல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர், அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உண்ட, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு ஒரு இருள் கூட இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டம் ஆகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவர் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 அதிகாரம் 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்பொழுது இந்த வார்த்தைகிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்து விட்டால் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிரு, மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும், மரித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க, அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா. இது பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல, பிரியமானவர்களே, துக்கம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இந்த இன்றைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடரே, நமக்கும் ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெறுகின்ற இருந்துதான் ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை ஜபாலயத்தினுடைய ஜபாலயத்தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, முன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள ஆண்டவர் உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அன்று வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, பில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவர் சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டு தீங்கவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் மேலாண்டவர் நீதியின் சூரியனில் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் உன்னதத்தின் பலன் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கும் உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டவருடைய வார்த்தையில எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 10:15. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: கலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரயத்திலே 10:30, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13, உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை, என் மேல் உடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மழ மழம் என்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் ஒன், தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். சோ தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மை அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவருடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறது சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாரு.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்
3: அன்னியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன. அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்மில் அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள்
2: திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றார். எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல, நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபர்ட் எது? என் சொந்தங்களோடு இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள், உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. Praise the Lord. Hallelujah. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதில் வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தியின் நூல் 13 முதல் வசனம், யோவான் சாப்டர் 13 வசனம் 1, அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க.
3: இவ்வுலகத்தில்
2: இருக்கிற
3: தம்முடையவர்களிடத்தில் அன்பு
2: வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல, அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாள் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றரவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸிங். 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு, 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 உயிரோடு எழும்புவேன், 40 உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறார். அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
2: நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்ளுகிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது, உருவாக்க முடியும் எப்படின்னா நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்மளுடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒண்ணுமில்லை இனி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா, அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். எல்லாம் போச்சு, நீ என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து, நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கைன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதெல்லாம் 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா, அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகு கூட, அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான்னு, அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது நல் நம்பிக்கை. மூன்றாவது ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா, எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையிலிருந்து நான் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் அதான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை. அப்படிது எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்தலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்கிறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க, உபாகமம் 7:8.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம் 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது, நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, போராடிட்டே இருக்கிறேன் பல வருஷமா, பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வைங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இருக்கிற இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோனுடைய அன்பு இல்லை. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகி கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது அவர் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒண்ணு இருக்கு, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியில வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேல வந்துருவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்ல அறிவா பேசுவாங்க, நல்ல இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க, ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும், ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
3: உன் தேவனாய கர்த்தர்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன் என்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற 4வது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகளை துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல, அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
2: தாம் அதை திருவசனத்தை கொண்டு
3: தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையை இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்கள் பட்டம் படிப்பு, எதுவும் உங்கள் மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்கள் அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேலே வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாசை பேசினாலும் தூதர் பாசை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒன்றும் இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்குறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என் மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரண உலக மக்கள், நீங்க கிறைஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த

0: குறித்துக் கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற 7வது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நீங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21 அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூறுங்கதை சொன்னாராம். ஏனென்றால் உடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூறுந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, நான் ஆசை எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1 ஆறுதல், 2 நல்நம்பிக்கை, 3 விடுதலை, 4 சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5 சுத்திகரிப்பு, 6 அன்பு கூறுவது, 6 மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம். எந்த பட்சபாதம் இல்லாம எல்லாரிடத்தில் அன்பு கூறுவது, 7 நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்கு. உபாகமம் 7:13-11 குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5 3:11 2 கொரிந்தியர் 1:5-6 இவள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவதுதான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதுதான். நீங்க அன்பு கூறுவதுதான் அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் 11 மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் வெற்றி எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் 11:30 மணிக்கு உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடலன் ஒலிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிடையாது 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வசனத்திலே வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 புஸ்தகம் 20:1-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 சங்கீதம் 5:3 வாக்கியம், நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு, புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாக்கியங்கள் வாசித்தால், 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாக்கியங்களை வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றி இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நட்சத்திரம் 7 எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை. தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான், அதற்காக அனுப்புகிறான். இது பிற நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2:2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவிடத்தில் வருவார்கள், ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2. 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4 தாழ்மையோடு தேட வேண்டும். 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு, அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர்தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 நீதிமொழிகள் 19 மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தையையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தாப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பார்க்கலும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. சோம்பறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி விட.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4 6 2 3 0 0 8 0 2 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6 4 3 3 8 5 5 9 6 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 நாளைக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்ப பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறதில்லை, வாட்ஸ்அப்பெல்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். அலைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சாட்ரூமிலேயும் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்கிறீர்கள், தயவு செய்து அதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சாட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை குறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சோழி மரியா?
1: சும்மா இருக்கிறேன். கத்திரகிரி வேலை, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக சுகமாக இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களை காணையில் நேற்று வெளியில் போயிட்டீங்களா?
1: இல்லை, நான் இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸி, உடல்நிலைகளும் கொஞ்சம் உள்ளதான். அப்போ எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியா போகுதோ அல்ல மறுவழி வேறப்போ அப்படின்ட்டும் இருந்துட்டேன். பாடுறேன். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா

0: ஆமென்.
1: ஆமென். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
1: சொல்லுங்க.
0: நன்றி.
1: நேரம் கலையத்திலே 11:43 இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடிய ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: சூத்திரமாப்பும் ஜேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த நாவியா, என்னை நிரப்பும் ஜேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியார், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தனாவியார், தேற்ற

0: பரிசுத்த ஆவியே தேற்றிட பார்வுமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்ன நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் உந்தனாவியால், இன்று நிரப்பும் உந்தனாவியால். ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி அம்மா.

0: வணக்கம்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறோம்
0: சரி. இன்றைக்கு நேற்று வரையில பாடுறதுக்கு
1: நான் வெளியில போனா அலுவல.
0: ஆ சரி,
1: மறந்துட்டேன்.
0: முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. பாடுங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கீங்க சௌரி?
1: நல்லா இருக்கிறோம் ஆண்டவர கிருபையால்.
0: ஆமென் ஆமென். சரி,
1: நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இருக்கான். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல திட்டி

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் நன்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீன

தோள் மேலே சுமந்திடும் என்றேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென் ஆமென்
1: ஆமென்.
0: ஆமென்.
1: நன்றி சோதரி மேரி, வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென் ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் தாப்பகரா வந்திருப்பேன்.
0: ஓகேம்மா.
1: ஓகே.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா. நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia,
2: 416-291-9148. வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையதிலே 12:08 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். 6473385596 என்ற இலக்கத்திலே சர்வதேச உறவுகள், நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் போல நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தலை 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழிச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையதிலே 12:17. விருப்பு பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள். லண்டன்ல இருந்து அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனி வந்தல்லாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டலாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தன்னம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25. விருப்பு பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம்பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்பொழுது அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அதனால் இப்படி விருப்பு பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்பு பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சோதரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இது பாடலை கேட்கலாம்.

விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மன்னம் ஒற்று

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக கேட்டு இதை ஒலிபரப்பு மார்க் கேட்டிருந்தார். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அலைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரில் அதிலே பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள், மரபார் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்ப பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் செய்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் தேவ செய்திக்கு செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் ஜெயந்தி அவர்கள்.

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, எப்படி இருக்காங்க சார்?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க, அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதை ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தத்தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிற்சை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேதவசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119 அதிகாரத்திலே 67-71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியாகிலும் எப்படியேனும் சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிற்சை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிற்சையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர் பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மை நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிற்சிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிற்சையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிற்சிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிற்சையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்தில யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது இருந்தது. நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சிற்சைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாய் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்கு தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிற்சிக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள். அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிச்சையும் நம்மை வசனத்திற்கு நேராக இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும் அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிற்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்ற நிறைவேற்றும் உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்குவித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார், ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நிற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவினான் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: நன்றி சௌரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா.
1: நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். நல்லா இருக்கிறோம் பிரதர்.
0: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் வாங்க உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
0: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே,
3: ஆமாங்க, ஆமா.
0: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கையை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எது எல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 மணி நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23 மணி நேரம் 55 நிமிடம் சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட கூட பார்க்குறேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்த போதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது. அப்படி கிடையாது, எத்தனையோ விதமான வாழ்க்கைகளின் முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேலே பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்கள் அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்கள் இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்களில் ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ செய்கிறத இப்படி மாற்றிக்கிட்டேன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்கள் பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை விட பெருசு உயர்ந்தது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த பாதை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதிலே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்ளணும். நிறைய நேரங்களில் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடுறோம். நான் என் வாழ்க்கையில் எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியாக செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டு பல நேரங்களில் விழுந்து போயிடுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணுமா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போயிடுறோம். பிறர் என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி உருக்குலைச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒரு ஒன்று உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. 100 பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் சரி, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பில் யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பாதையில் ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போமே தவிர, அதற்குள்ளாக நம்ம நிற்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்திரத்தில் நினைச்சு நிற்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதில் நம்ம பலப்படணுமே தவிர, எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. இல்லை, நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்டு இருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்றுங்க. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டு இருக்கிறா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்காமல் அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா, அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர, இனிமே நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ள நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்களில் இது தான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட வந்துங்க, ஒரு கிரேக் மித்தாலஜியில் வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையா ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில் இருக்குது. இது வந்து எப்படி செய்யறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, மூணு டிஃப்ரெண்டான விஷயத்தை வந்து அவன் கையில் கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டு மூணையும் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவன் மூணையும் இணைச்சிட்டான், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பெரிய அனிமல் போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து இருக்கும்போது டிஃப்ரெண்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டராக என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும், எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில் எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியாக இன்னொருத்தர் மேலே கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில் குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டுருக்கணும்னு நினைக்காம என்ன வேணும்னு கெடுக்கணுன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாற்றிட்டாங்க, என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறையா பீப்புள் நம்ம போகிற பாத்தில் க்ராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்தை மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்தாங்க க்ராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையும் மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது, இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கண்டினியூஸா ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு ட்ரீம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றத. இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாத்திரம் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸா இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போயிடும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட். நீங்க எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டில் தேர், நீங்க போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விருப்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம், உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்க தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்க எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லா உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைம்ல நீங்க இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய ஹாப்பினஸை கம்ப்ளீட்டா கொடுக்குறீங்க, உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதுல நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்க கடவுளுடைய பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தேர்ட் பர்சன்ஸோ உங்க கூட இருக்கிறவங்களோ யாரு இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த பாத்த நீங்க சூஸ் பண்ணதை எந்த நேரத்திலையும் விட்டுறாம இடறி போகாம ஜஸ்ட் கோ ஹெட்ங்க. காட் ரியலி பிளஸ் யூங்க. தேங்க்யூ.
0: ஆமென் ஆமென். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்ற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்து போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னாலிருந்து கேட்கும்போது ஏசாயா 58:8 எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம் தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றையனால நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இதை இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
3: நன்றி பிரதர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
0: ஆமா, நீங்க 2 தடவை வந்தாலும் அப்படி போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி. வாழ்த்துக்கள் சோரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வாங்க.
3: நிச்சயமா பிரதர், ஆமே.
0: நன்றி. நன்றி சோரன்.
3: எஸ் பிரதர்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக, கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரமும் கலையத்திலே 1:35. இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 1:41. வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் ஜெசிந்தா சிஸ்டரும் நல்ல சுகமா இருப்பீங்க. தொடர்ந்து கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமே ஆமே. நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் அவனுடைய வேதத்தை நீங்கள் 3 அதிகாரங்களே வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: சோத்ரம் ஆண்டவரே, தாப்பனே தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருபை தரும்படியா உங்களுடைய கருத்துக்குள்ளே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷம் தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக, இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர்

தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகுமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிவிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரன்றி நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அறங்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும்
பிதாவின் குமார்

0: சிஷ்யனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
1: ஆமேன். நன்றி சகோதரி. மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மையப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்தி பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி அம்மா நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜபத்துக்காக.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள் உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஏழாவது நாளாக தொடரும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
4: தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டிடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டிடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்ட் டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல் இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது.
3: ஈரானின் நாத்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகன நீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரியக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிபுயர் தலைவர் டிரம்ப்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
5: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்ட் டிரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் டிரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
6: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
5: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதிஉயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
7: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
5: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் கையில்தான் உள்ளது.
3: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்பு முனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
8: 1, ignition, engines full power and lift off. Go Falcon, go Bandwagon 3.
5: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
7: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
6: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
5: இறைச்சியாக மாற்றலாமா?
8: Yes, that's the aim.
5: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது.
8: The researchers are doing this experiment.
5: விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 pounds செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
9: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
5: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன். எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்?
10: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
5: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
3: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட். சாரி
1: சுசியம்மா, பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம்மா. ஜெசிந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில் இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, கட்டட கிருபியல்ல.
0: மேலும் கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது, நல்லா இருக்கு.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பார். ஆமா, வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே. சரி, இன்றைய நாள்ல பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விலைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உண்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இடை கட்டுமடியாய் சுபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கத்தாவி நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கத்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியாய் செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கத்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கத்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கத்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்கட சகோதரன் காய்ச்சிப்பிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகள் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா, இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஏசாயா அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லு இந்த நாளில் சொல்கிறார். கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவரை அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில் எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நாம் வந்து பிரித்தெடுக்கப்படும் போது நான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்துல திரும்பாமல், அந்த மக்களிடத்துல திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்துல உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் அந்த நாளில் சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபர் அவருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தபோது அவர் என்னை வெளியேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்க தரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீழ்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால். சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொண்ணை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள கழிம்புகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கல்லனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவின் முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவின் முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். அசுத்தத்திலிருந்து அவர் வேறு பிரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார், வீட்டிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேறப்பட்டதாக இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமன்றிகள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது. நீ சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வரை வாசிக்கிறதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க, புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவர் இடத்துல தான் கற்றுக்கணும், ஆண்டவர் இடத்துலாம் கேட்கணும். அவரு தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை, நீ இந்த வழியில நட, நீ இந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகளெல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு, பரிமள தைலத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாள்ல நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அது பயனுள்ளதாக இருக்கிறதா? மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது, நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒருத்தரை பேசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது போல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு ஒரு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2 வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியால அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரியம் பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன். நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் போன பிறகு என் எல்லா நகைகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான். உற்சாகத்தோடு சரி அம்மா அப்படி சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாவது நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியுடைய உள்ளத்துல கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா, இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோடு கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா நித்தியமானவைகளும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம், புறஜாதி மக்களா இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தேவன அழைப்போம் அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும், ஒரு அபிசுவாசியோடு பேசும்போதோ இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம், கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை குறைந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்களை நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்
0: ஆமென் ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியாக இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர் எங்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பிற மக்களிட பிற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவையினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜெப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜெபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோஸை இன்னும் ஒரு அரமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் அசல் ஜெபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 மூன்று மணிக்கு வருகிறது. திறப்பின் வாசலில் ஜப நேரம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரிம் ரோஸ் அவர்கள், ஜெர்மனியிலிருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்தில் 2:45. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 மணிக்கு வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: திறப்பின் வாசல் ஜபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம், பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர், கேக்குது.
0: ஓகே, இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிலையிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சகோதரி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 12 எமது சகோதர சகோதரிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக, குறிப்பாக எங்கள் அருமையான தாயா ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பணமாக்கா ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்தை எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கே ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர் அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: அப்புறம் ஆண்டவரே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவன் தந்து பலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கேத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியா அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்று சொல்லி அப்ப அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியா பாடுள்ள மனனாய் இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும் படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வல்லமை அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே, அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வல்லமை ஊடாய் பாடல்கள் ஊடாய் செய்திகள் ஊடாய் வேத வாசிப்பு ஊடாய் ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே கெத்தாவே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனே உங்களோட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலியத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவ பாஸ்டர் கைவலியா டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்க நடத்தினோம் யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டது கெத்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வியாதியோடு துக்கத்தோடு அநேக காரியங்களோடு. ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும் படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்க தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே கெத்தாவே அந்த வார்த்தை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே இன்னும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே. அந்த சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறது தாவே அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே கெத்தாவே அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியே நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து மோட கெத்தாவே சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே. யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமல்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கெத்தாவே சுவாமி அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கெத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கெத்தாவே இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கெத்தாவே அந்த தாளந்துகளை ஆண்டவரே பொதித்து வைத்து விடாத படிக்கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமா இவங்களை பாடி துதித்து கெத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கெத்தாவே அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கெத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஐயா, இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை, யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே, இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்க தாவே, அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்க தாவே, அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரைக்க தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டுக்கத்தாவே, இன்னுமாய் இன்னுமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓடக்கத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கத்தாவே சுவாமி. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட 2 பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த 2 பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரை தொடர்ந்து அதை செய்து ஓடக்க தாவே, அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும் படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கத்தாவே, திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே, ஒருவனே காணொல்லி என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. இஸ்ரேல் ஆண்டவரே, ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா. அது மட்டுமில்ல, அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கத்தாவே, இப்படி யுத்தங்களின் யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி, இது ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களிலே எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கத்தாவே, ஐயா அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்து இருக்கிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. என் தேவனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா, நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே சுவாமி, எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரை கத்தாவே ஐயா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரை கத்தாவே தேசங்களில் அழிவுகள், இயற்கை அழிவுகள், விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே, இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில இருந்து கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே, நாங்கள் திறப்பின் வாசல்ல நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே, நசரேன்வா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே, போதை வஸ்து என்றும் ஆண்டவரே கத்தாவே, விபச்சாரங்கள் என்றும் ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கத்தாவே, இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. ஐயா உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடாதபடி, இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்கத்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி, இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் தான் கிருபை கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இலங்கை மண்ணிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஐயா அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவரே அது அநேகருக்கு சாட்சியாக இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி அது மட்டுமல்ல கர்த்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்கள் வருகிறோம், அந்த வயோதிபர் தாயாருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைவார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள். அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கத்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கத்தாவே. இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி ஐயா. அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணியாய் இருந்து கத்தாவே. சுவாமி உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே ஐயா. அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்துருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கர்த்தாவே. சுவாமி நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கர்த்தாவே நிர்பாட்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்து ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க பதில் தருவீங்க. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காக ஜெபித்ததற்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளே நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
1: Okay, brother. Okay, thank you. God bless you. God bless you.

நிறம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி, ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டே, நீ ஏண்டா வீட்டை வந்தனே? இப்ப அம்மா கண்டா?
4: என்றாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிறீசி.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வா. நீ
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க இப்ப எனக்கு தெரியாம வேண்டின? நீ யார் உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட. யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்கோ. இது என்ற சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சிலவேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால் அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

தானியலின் புத்தகம் 10:11. பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னானாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறி கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் தானியலை கூப்பிட்டாரே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்ன கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143:10 தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சுவாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீ உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாயிருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினால அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? 1, நீ என்ன தான் திருப்திப்படுத்தணும். 2, எனக்கு நீ பயப்படணும். 3, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிப்பப்பா. 1, என்ன திருப்திப்படுத்து, யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன். அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானப்படி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிதான் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், யாரும் என்னை தடப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம் சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்தில் வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
சுதந்திரம். அதனால வாதியாரே கொண்டுட்டாங்களா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா. இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் இன்னும் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கன்னாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏசாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாவுக்கு போறன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்ன ஆசீர்வதிக்கணும்னா என் வீட்டுக்கு வரணும், என்ன சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்ச அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் குணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை காத்து கேட்கிறார். அப்போ என் தேவருக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா? இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார், காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கனாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோனாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல, தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறீன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன்னு சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான்.
இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னிலிருந்து நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீத முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படி எல்லாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படி எல்லாம் நீ நடந்துகிட்டீங்கனாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கரையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

பயப்படாதே திருமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்கிற வாக்கு திட்டம் கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. இந்த வாக்கு திட்ட வசனங்களை பாடலாக எழுதி பாட கத்தர் திருமணம் செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கத்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுவாராக.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 18 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10:23 பாகை சிறுசாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு சுவிசேஷகர் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து வர இருக்கிறார்கள்.

0: நேரம் கலைத்திலே 10:01 புதன்கிழமைக்கான காலை ஒருவர் போட இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். உங்களோடு செய்தியை ஆண்டோருடைய வார்த்தையை பயந்துள்ள ஞான ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். பாச எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட் சகோதரன், நான் நல்லா இருக்கேன். கடந்த வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, எப்படி இருக்கு?
0: ஆமாம், கொஞ்சம் பரவாயில்லை எனக்கு. ஆனாலும் ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சுயினமாக தான் இருக்கு. அவருக்காக உங்களோட வீட்டு ஜெப நேரங்களில் ஜெபிச்சு கொள்ளுங்க.
1: கட்டாயம் ஐயா, கட்டாயம். இப்போ குழுவாய் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஜெபிச்சு கொள்றோம்.
0: ஆமே, நன்றி அம்மா, நன்றி. மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீண்டும் வருவிசை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே அயராது ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமை அலைகள் வானொலி நிலையத்தார் தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் சுகம், பலன், கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் என்று அவர்களை இன்னும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அன்றைய பொற்பாதங்களிலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற காரியம், நான் ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி இருக்கிற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வேறு ஒரு கோணத்திலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச நான் அதே வேத பகுதியை எடுக்கிறேன். கர்த்தர் ஆனால் வேறு விதமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிறதை கேட்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24:59 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாக்கோடியாய் பெருகுவாயாக என்று அவளுடைய சகோதரன் வாழ்த்தி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதித்து ரெபேக்காளை அனுப்பும் பொழுது அவளுக்கு ஒரு தாதியை அனுப்புகிறார்கள். இந்த தாதியை குறித்து நான் கொஞ்சம் வேறு விதமாய் உங்களுக்கு நான் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே அவ என்ன அப்படிங்கறது குறித்து தான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்தில ஒரு வித்தியாச கோணத்தை கர்த்தர் காலை பொழுதுல எனக்கு கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதுலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக தாதிமார் என்பவர்கள் எதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றால், அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்கு வெகு நாட்கள் தாயாய் பால் கொடுக்கிறது வெட் நர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏராளம் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒத்தாசைக்கு இப்படி பால் கொடுக்கிற தாதிமார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து பிள்ளைகள் வரும்பொழுது இன்னொரு பிள்ளை, மூத்த பிள்ளையை கவனிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். இந்த தாதிமார் இப்படி இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தாதி. ஆனால் இந்த பெண்மணி ரெபேக்காளோடு பயணம் செய்து அவளும் அங்கே யாக்கோபை சந்திக்க, அதாவது மணவாளனை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபு பிறக்கிறான், அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கிறார்கள். இவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்த நிலையிலே யாக்கோபு அண்ணனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள், அவர் ஏமாற்று வேலைகள் செய்ததினால் இப்பொழுது என்றாகிலும் அண்ணன் கொன்று போடுவானே என்கிறதினால் அவனுடைய தாயே அவனை பார்த்து உன் மாமன் வீட்டுக்கு ஓடி போய்விடு என்று அனுப்பி வைக்க, இப்பொழுது யாக்கோபு மாத்திரம் தனித்து புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த நிலையிலே இந்த தாய்க்கு ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கும். எப்படி இவனை பார்த்து கொள்வது, யார்தான் இவனை பார்த்து கொள்வது, எங்கே இருப்பான் என்பதற்காக இவர் என்ன செய்திருக்க எல்லாம். ஏனென்றால் இவள், அதாவது இந்த தாதி திரும்பவும் யாக்கோபை சந்தித்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் ஆணித்தரமாக என்றால், நீங்கள் ஆதியாகமம் 35:8 அந்த வசனத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய இரண்டு பரிவாரத்தோடு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு கர்த்தர் சொல்ல திரும்பி வரும் பொழுது அவனோடு இந்த தாதி கூட வந்திருக்கிறாள். அவள் பாதி வழியிலே மரித்து போயிருக்கிறாள். இதே அந்த 35:8 வசனத்தில் அந்த தாதி மரித்ததும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு கல்லறை, ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவளை அடக்கம் செய்து அந்த இடத்திலே அவளுக்கு கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருந்ததையும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்த யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போன பிறகு பரிதவித்த அவனுடைய தாய் தன்னால் போக முடியவில்லை என்பதனாலே இந்த தாதியை எப்படியோ பயணப்பட்டு அனுப்பி இருக்கிறார். இந்த தாதியும் அங்கு சென்று தன்னுடைய அந்த பிள்ளை போல் இருக்கிற அந்த யாக்கோபு இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் வந்தாயிற்று. இப்படி பார்த்து திரும்பவும் பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது இந்த தாதியும் திரும்பி வரத்தக்க அளவிற்கு அவள் ஒரு வேலைக்காரியாய், ஒரு சாதாரணமான பெண்மணியாய், வயது முதிர்ந்தவளாய் இருந்த போதிலுமே இப்பொழுது யாக்கோபோடு அவளும் புறப்பட்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். அந்த அன்பை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 35:19-20 வந்தீர்கள் என்றால், அங்கே வருகிற வழியிலே, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் மரிக்கும் பொழுது யாக்கோபு அவளுக்கு என்று அவள் மறித்த உடனே இத்தனைக்கும் அவளுக்கு அவனுக்கு அவனுடைய கண்களுக்கு மிகவும் நேசமானவள், அவளை நேசித்து மணந்து கொள்கிறான். அவளுக்காக 7 வருடம் மாமனிடத்திலே அடிமையாய் அவன் உழைத்து அப்படித்தான் அவள் இப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி 2வது பிள்ளையை பெற்ற நிலையிலே மறிக்கிறாள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மறித்த இடத்தை ராகேல் 19:20 ஆதியாகமம் 35 பார்த்தால், ராகேல் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இவ்வளவுதான், அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தாதி மறித்த போது என்ன எழுதியிருக்கிறது? 8வது வசனத்திலே, ரெபேக்காளின் தாயாகிய தெபோராள் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் மிகுந்த அழுகையின் பள்ளத்தாக்கம். எல்லாரும் அப்படி ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறார்கள். ஒரு பாட்டி, அதுவும் ஒரு வேலைக்காரி, அவள் மறித்த போது சொந்த மனைவி மறித்த போது கூட அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சொந்த மனைவி, அதுவும் இளம் பெண்ணாக அவள் பிள்ளை பேற்றிலே மறித்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் புலம்பலும் வேதனையும் அந்த பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கவில்லை. இங்கே இந்த ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவள், அவள் மறிக்கிற இடத்திலே அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நாள் தாமதித்து இந்த அல்லோன் பாகூத் என்று நமக்கு நன்றாக தெரியும். வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது என்றாலே அதிலே அதிக காரணம் இருக்கும். அப்படி இந்த இடத்திற்கே அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாகும்படிக்காய் ஒரு தாதி இருந்திருக்கிறாள். பாருங்களேன், அப்படி என்றால் அவளிடத்திலே இருந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை யோசித்து பாருங்களேன். நாம் ஜீவிக்கிற நாளிலே வாசனை வீசுவது கர்த்தருக்கு என்று என்பது மாத்திரமல்ல, அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை வீச வேண்டும். பாருங்கள், அது எவ்வளவு முக்கியம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஒரு முறை இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க சென்றிருந்தேன். அந்த சகோதரி கர்த்தருக்குள் அன்பான சகோதரி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுவார்கள், அதாவது இவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற நிலையிலே அவர்கள் மனநிலையிலே அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க, அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற அந்த ஒரு யூனிட்லே, அந்த ஒரு ஒரு இடத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்களிடத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த வண்ணம் தான் அவர்களை சென்று பார்க்க போயிருந்தேன். ஆனால் நல்ல உற்சாகமாய் இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார்கள், என்ன என்னிடத்துல இவ்வளவு சந்தோஷம் என்று பார்க்கிறீர்களா? இவ்வளவு சந்தோஷம், எத்தனை வேதனை எனக்கு இருக்கிறது தெரியுமா? வலி உடம்பெல்லாம், எலும்புகளிலே எனக்கு இந்த கேன்சர் இருப்பதினால் எனக்கு எலும்புகள் ஒவ்வொன்றையும் என்னை தூக்கி, எனக்கு உடம்பை அசைக்க முடியாது, என்னை தூக்குவார்கள். அப்படி தூக்கும் பொழுது எனக்கே என்னுடைய எலும்புகள் நொறுங்குகிறது போல சத்தம் கேட்கும். கடகடவென்ற சத்தம் கேட்கும் போது உடம்பெல்லாம் பயங்கரமாய் நோகும், வலிக்கும். அதன் பிறகு பெருத்த வலி இருக்கும். 1 மணி நேரம் ஆகிலும் ஒரு முறை இவர்கள் தூக்கினார்கள் என்றால் எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு வலி வேதனை இருக்கும். ஆனால் என் முகத்திலே இப்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி தெரியுமா? எதனால் தெரியுமா? என் மரணத்திலே நேசருக்கு நான் ஜீவசாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக எனக்காக ஜெபியுங்க. என்ன என்ன என்று சொல்லி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் மறிக்கும் பொழுது புன்னகையோடு மறித்திருக்க வேண்டும். இந்த வேதனை என் அடையாளத்தோடு மறிக்க கூடாது. என் நேசர் என் இருதயத்திலே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட நான் புன்னகையோடு தான் மறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை அழகான வார்த்தை பாருங்களேன். நமக்கு இப்படிப்பட்ட அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை என்று ஒன்று உண்டா? நம்மிலே அநேகரை பார்த்திருக்கிறோம். வியாதியிலே படுத்திருக்கிற ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் இனிமேல் இருந்து என்ன, இந்த வேதனையோடு எவ்வளவு காலம் பா ஓட்டுறது, ஆண்டவற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மரணம் வரமாட்டேங்கிறதே என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், புலம்பி சொல்லுவார்கள், 3 வருடம் இப்படி படுத்த கிடையாய் கிடக்கிறேனே, கர்த்தர் என்னை கொண்டு என்ன என்னால் சாதிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார், எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லையே என்று சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதி இவர்கள் இந்த இடத்திலே மரித்தால் தான், எந்த இடத்திலே அவர்கள் மறிக்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த அம்மா பேர் தெபோராள், இன்னும் ஒரு தெபோராள் எழும்புவாள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே, அந்த அல்லோன் பாகுத் என்ற இடத்திலே இந்த தெபோராள் மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே தெபோராளின் கர்வாலி மரம், தெபோராளின் பேரிச்ச மரம், பாம் ட்ரீ ஆஃப் தெபோரா, இப்படி அந்த ஊரெல்லாம் தெபோராள் பெயர் வைக்கும் அளவுக்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாய் குணாதிசயங்களிலே இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னொரு தெபோராள் உருவாகும்படி அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு வயதான மூதாட்டியை அவர்கள் வலி வேதனை நிறைந்த நேரத்திலே வழி பிரயாணத்திலே அவர்களை தூக்கி கொண்டு மற்றவர்களும் சிரமப்பட, இந்த வயதான மூதாட்டியும் சிரமப்பட கூட்டி வந்து ஒரு இடத்திலே மறிக்க வைக்கிறார் என்றால் அந்த மரணத்திலே ஒரு ஜீவ வாசனை இருந்திருக்கிறது பாருங்கள். இன்னொரு தெபோராள் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் மறிக்கும் பொழுது சாதாரணமாக மறித்தாரா? அருமையானவர்களே, எத்தனை வேதனை, எத்தனை வேதனை, அத்தனை வேதனையும் கர்த்தருடைய நாமத்திற்காக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பளிக்கும் வல்லமையை தருவதற்காக அவர் அந்த மரணத்தை சகித்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும் பொழுது போதுமாண்டவரே உங்களுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. இன்றைய தினத்திலே நாம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வலி உலகம் உபத்திரவத்துல இருக்கிற உலகம் தான், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உபத்திரவங்களின் நேரத்திலே வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில் உமக்கு சாட்சியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32 பார்க்கிறோம், சாட்சியாக தேவனுக்கு சாட்சி சொல்லுவதற்காக சீஷர்களை அவர் அனுப்பவில்லை, சாட்சியாக அவர்கள் வாழும்படிக்காய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் பணிக்கிறார். என்னவென்றால், நாம் அவருக்கு சாட்சி சொல்வதற்காக வாழ்வதற்காக இந்த பூமியிலே இல்லை, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சாட்சியாக இருப்பது மரண தருவாயிலும் நாம் சாட்சியாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையே நாம் சொல்ல முடியும். வயதானவர்களாய் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டால், சகரியாவின் மனைவி அல்லது ஆபிரஹாமின் மனைவி சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இவர்கள் எல்லாம் திருமணமாகி தங்களுடைய கணவன்மார் இருக்கிறவர்கள் என்று யோசித்தார். நீங்கள் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே 7 வருடம் கணவனோடு வாழ்ந்து விட்டு அதன் பிறகு இத்தனை வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்த அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தெபோராளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதில் எந்த நிலையிலும் படுத்த படுக்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய்த்தான் அவர் வாழும்படி ஜீவிக்கும்படி அவருடைய வாசனையாகத்தான் நாம் இருக்கும்படி, அவருக்கு சாட்சி சொல்ல அல்ல சாட்சியாக நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிலே பிரியப்படுகிறார். ஆமேன். இந்த சிந்தனை நமக்கு இருந்துவிட்டால் போதும். அப்பா கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும், மறிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவ வாசனையை வீசிக்கொண்டு நான் மறிக்கட்டும். இப்படி கேட்டுப்பங்களே, எத்தனை நன்மை. எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாளிலே உண்டு தானே. அப்படிப்பட்ட நாளிலே கர்த்தருக்கு ஜீவ வாசனையாய் இருக்க வேண்டும். நாம் ஜீவிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே மரணத்திலே ஜீவ வாசனை வீசின எங்கள் நேச கர்த்தர் எங்களுக்கும் அந்த கிருபையை தரட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில அவருக்கு இணைத்து கொள்ளப்படுகிறது, நிச்சயம் நமக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படியும் நாம் அப்படியானாலும் நாம் சாட்சிகளாகத்தான் அவருக்கு நிற்போம். அல்லது இந்த பூமியிலே நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தாலும் அதிலும் கர்த்தருக்கு சாட்சியாகவே நிற்போம். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள்வாராக. கர்த்தருடைய பொற்பாதங்களில் பணியலாமா? தகப்பனே, ஜீவ வாசனை வீச எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்கள் ஜீவ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமக்காக துடிக்க கர்த்தர் உதவி செய்தருளும் சுவாமி. உம்முடைய வாசனையை வீச கர்த்தர் கிருபை அருளும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல சாட்சியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயை செய்தருளும். எங்க சூழ்நிலைகள் எங்களை நெருக்குதப்பா. எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க நாங்கள் மறந்து கிருபையா எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் பேசுகிற பேச்சு, இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளுகிற நடக்கைகள் சாட்சியற்ற விதமா இருக்கும் என்றால் அப்பா உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நினைச்சாலும் விரும்புற நன்மையை செய்ய முடியலப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்களை அனைத்தருளும் சுவாமி, அனைத்தருளட்டும் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரை விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியாகவே இருக்க உதவி செய்தும் எங்கள் நாவுக்கு ஒரு தகப்பனை ஒரு காவல் வையும். எங்களது இருதயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இருதயம் வேண்டவே வேண்டாம்ப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாரோடும் தகப்பனே கர்த்தருடைய சாட்சிகளாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் தயை செய்தும் கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டாப்பா. உம்மோடு கூட நடக்கணும், உண்மையிலே நாங்கள் வாழணும் மகிழணும். கிருபை சூழ்ந்திருக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் உன்னத நாமத்தில் ஜபம் கேட்டாலும்
0: உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நமது ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம் அம்மா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களை, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
2: நேரம் கலையத்திலே 10:21, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் டேவிட் கைவல்யம் அவர்கள் எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.

மழலை சத்தம் வீட்டில் இல்லையே என ஏங்கி எனக்கு குழந்தை தரிக்கும்படி தேவன் உதவினார். ஆனால் எதிர்பாராத ஒரு திகில் காத்திருந்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மெடிக்கல் டெஸ்டில் இது சூடோ பிரெக்னன்சி என மருத்துவர்கள் கூறிய போது கலங்கிய என் இதயத்தில் எழுந்த கீதமே, பாலைவனத்திலும் ஒரு நீரோடே உண்டு என்ற இந்த நம்பிக்கையின் பாடல்.

0: நேரம் கலையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பல மாற்றங்களை, நன்மைகளை இந்த அருணாதர் இயேசு செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மேல் இறைவன் வைத்த அன்பிற்கு அடையாளமாக, அன்பிற்கு காரணமாக நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நாம் கேட்கும் போது நம்முடைய மனசுல ஒரு புதிய உத்வேகம் வருகிறது, உற்சாகம் பிறக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அந்த வசனம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 89வது சங்கீதத்தின் 21வது வசனத்தின் இறுதி பகுதி, அதாவது 2வது பகுதி. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய புயம், அது வல்லமையை காட்டுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? கர்த்தர் தம்முடைய புயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில நாம் சோர்ந்து போகிறோம், பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் வீழ்ந்து போகிறோம். சுகித்திருக்க முடியாத ஒரு நிலை நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீழ்ச்சி அடைகிற போது, தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, இவரே நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள் வருகிற போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற போது, அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளில், இந்த அருமையான நாளில், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நாம் சோர்ந்து போகும் போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அவருடைய புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவமற்று போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்ந்த ஒரு மனநிலையில வாழ்கிற போது, அவர் தமது புயத்தினால் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக கடைசியாக நிபந்தனைகளை சொல்வது உண்டு, ஆனால் இன்றைக்கு முதலாவதாக அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எங்க இருக்கிறது வசனம்? அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை என்று சொன்னான். யாரை தேவன் தன்னுடைய புயத்தினாலே பலப்படுத்துவார் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய பலனை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான வார்த்தையை நாம் சகரியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியன் வரும்போது, நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பல நியாயாதிபதிகளை, ரட்சகர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு நியாயாதிபதி மீதியானியர்களுடைய கைக்கு தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றக்கூடிய இரட்சகனாக, நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பேர் கிதியோன். இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவனே மீதியானிகளுக்கு பயந்து களத்திலே கோதுமை அடித்து கொண்டிருக்கிற போது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேசினான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பயந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், கர்த்தரங்களோடு இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி வேதனைப்படணும், ஏன் தோற்று போகணும் என்று அவர்கள் மிகவும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி முடியாதுன்னு நினைத்த அந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்தார். உனக்கு என்ன முடியுமோ அந்த பலத்தோட போப்பா, மீதிய நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பினான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை அனுப்பிய போது அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்ப வெறும் 300 பேர் தான், ஒரு களையம், ஒரு தீப்பந்தம் இவைகளை பிடித்து கொண்டு போய் கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று பாட்டு பாடி இந்த எக்காலத்தை ஊதி, பானையை உடைத்து எக்காலத்தை ஊதி தீபத்தை பிடித்து கொண்ட போது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு ஜெயம் கிடைத்தது. வெறும் 300 பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத் நமக்கு மிக அவசியம். ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினால் அவர்களை பலப்படுத்துவார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விடயம். எல்லா இடங்களிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற போது அவர்களுக்கு பலன் உண்டாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பலத்தினாலே வனாந்தரத்துக்கு சென்றார் என்று நான் வாசிக்க முடியும். லூக்காவிலே, மத்தேயுவிலே வாசிக்க முடியும். ஆவியானவர் வரும்போதுதான் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில உலகத்தின் பார்வையில பலமுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களை, சாதாரணமான நம்மை ஆண்டவர் கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறான், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். பலவீனமானவர்களை கொண்டு கர்த்தர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய புயத்தினால் அவர் உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய புயத்தின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகம் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் இதை தொடர்கிறேன். இந்த நிபந்தனை என்கிற விஷயத்தை கடைசியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய புயத்தினால் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் ஒரு 6-7 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவருடைய புயத்தினால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய புயம்தான் நம்மை உண்டாக்கிற்று

உபயத்தினாலே உண்டாக்கினேன், அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்தினார். இன்னும் கூட அதே புத்தகத்திலே மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் தம்முடைய மகாபெரிய புயத்தினாலே உலகத்தை உண்டாக்கினாராம், அதில் இருக்கிற நம்மையும் உண்டாக்கினார். அவர் தம்முடைய புயத்தினாலே உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அந்த புயம் எத்தனை மகிமையானது! நாம் காண்கிற மிக அற்புதமான இயற்கைகள் எல்லாம் அவர் தான் படைத்தார். பறந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை அவர் படைத்தார். பூமியிலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். வானத்தை அண்ணாந்து வாருங்கள், ஓ விவரிக்க முடியாத அண்ட சராசரங்களை, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய புயமே உண்டாக்கியது. உண்டாக்கி அதில் விசேஷமாக மனிதனை பலப்படுத்துகிறார், மனிதனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, நிறைய மனிதர்களை இந்த உலகத்தில் அவர் படைச்சிருந்தாலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிற போது அவருடைய மக்களாக நம்மை அவருடைய புயத்தினாலே அவர் தெரிந்து கொள்கிறாராம். இந்த புயம் என்று சொல்வது எத்தனை காரியங்களை மனித சமூகத்தில் செய்து பாருங்கள். தம்முடைய புயத்தினாலே அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் குடியிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு நடுவிலே அவர் தம்முடைய புயத்தினாலே உங்களை தெரிந்து கொள்கிறாராம். அவருடைய புயம் உங்களை தெரிந்து கொண்டது. உபாகம புத்தகம் 4:34 நாம் இப்படி வாசிக்கின்றோம், அல்லது உங்கள் தேவனாகி கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஓங்கிய புயத்தினாலே தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்மை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தம்முடைய புயத்தினாலே நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, திரளான ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒருவனும் ஜனத்துக்கு ஒருவனுமாய் கத்தத் தொடுகிறார். நம்முடைய இனஜன பந்துகளுக்கு நடுவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? உங்களை ஆண்டவர் முன்குறித்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, அவருடைய புயம் என்ன செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற முடியாமல் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. லைக் எஜிப்ட், எகிப்தை போலவே இந்த உலகம் என்பது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. தேவனை நாம் நோக்கி புறப்பட முடியாதபடி, தேவன் வச்சிருக்கிற இலக்கை அடைய முடியாதபடி, நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு பிடிக்குள்ளே, ஒரு விதமான அந்த பாண்டேஜுக்குள்ளே நம்ம வைத்து விடுகிறது. எப்படி எபிரேய மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே 400 ஆண்டுகள் இருந்தார்களோ, அதுபோலவே நாம் எந்த விதத்தில் விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் பிடிக்கப்படுகிறோம், நாம் கட்டப்படுகிறோம், நம்மால் எதையும் செய்ய முடிவதில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்கிறார். நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தர் அப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். அவர் லட்சக்கணக்கான எபிரேய மக்களை தம்முடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். அவர் எப்படி அந்த ஜனங்கள் புறப்பட்டாங்க? அவருடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். உபாகமம் 5:15 உட்பட பல வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 5:15, உபாகமம் 7:19, உபாகமம் 9:29, சங்கீதம் 136:11-12, உபாகமம் 26:8, 2 Kings 17:36, இன்னும் பல வசனங்கள் அவருடைய புயத்தினாலே தேவன் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. பல வசனங்கள், அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கர்த்தர்

0: தம்முடைய புயத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், விடுதலை இல்லையே என்று வேதனையோடு வாழலாம். ஐயோ எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஐ நீட் அ டெலிவரன்ஸ், ஐ நீட் அ ரெடெம்ஷன் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என கண்பானவர்களே, உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த அடிமைத்தனத்தில் புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஒருவேளை லாகிரி வஸ்துக்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு தேவனாகி கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, நாம் எங்கேயும் இடறி விடாமல், நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனைப்பட்டு விடாமல், அழகான பாதையிலே தெளிவாய் நடப்பதற்கு அவருடைய புயத்தினாலே நடத்துகிறாராம். யோசித்து பாருங்களேன், 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலே இந்த மக்கள் நடந்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டியது. அதையெல்லாம் அவருடைய புயத்தினாலே நடந்தது. அவர் நடத்தணும், அவர் நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியவில்லை, எங்காவது போய் முட்டிக்கொள்கிறோம். ஐயோ, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புயம் நம்மை நடத்துமா பாருங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய புயத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவது, புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது, அவருடைய புயத்தினால் நாம் புறப்பட்டு நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். இசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 63:12, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கிருத்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று அந்த வசனம் போகிறது. அவர் தம்முடைய புயத்தினாலே நடத்தி, தம்முடைய புயம், அவருடைய புயம், அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்ததான இறைவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியலேன்னு வருத்தப்படுகிற உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, அவர் தம்முடைய புயத்தினால் நடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32:8, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று. அன்பு தெய்வத்தினுடைய மக்களே, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் முன்னே சொன்னது போல, பகல் நேரம் வருகிற போது அவருடைய மேகஸ்தம்பம் வரும், மக்கள் களைத்து போகாமல் அந்த மேக ஸ்தம்பம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தில் லோடு கூட வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இயற்கையே அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறி அக்னி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர்களை நடத்துவார். அக்னி ஸ்தம்பம் அவர்களை மிக அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் அற்புதமாய் நடத்துகிறவர். பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து அவை நம்மை நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி ரொம்ப அழகாய் நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய புயத்தினாலுமே புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவது, தம்முடைய புயத்தினாலுமே நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, கூடவே அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். சங்கீதம் 77:15, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்ளும், அவருடைய வல்லமை நம்மை மீட்டுக் கொள்ளும், அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். எங்கே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே வேதனை இருக்கிறது, எங்கே கஷ்டம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் தம்முடைய புயத்தை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பானவர்களே, அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை மீட்டுக் தம்முடைய புயத்தினால் மீட்டுக் கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆறாவதாக, அவர் நம்மை தம்முடைய அம்பாரத்திலே சேர்ப்பார், தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார். தம்முடைய புயத்தினாலே அவர் தம்முடைய அம்பாரத்திலே சேர்த்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை விட்டுற மாட்டார், நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார், நம்மை பலப்படுத்துவார். எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது புயத்தினால் ஆடுகளை அவர் சேர்ப்பார், தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார், மந்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை பாதுகாப்பான இடத்துல அவர் கொண்டு வந்து வைப்பார், அப்படி விட்டுற மாட்டார், வனாந்திரத்தில் விட்டுவிட மாட்டார், காடுகளில் அலைந்து திரிய விட மாட்டார், பசியால் பட்டினியால் வாடி போக விட மாட்டார். ஓ, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும்படியவர்களை தனித்து விட மாட்டார், பசியினால் நீங்கள் துடித்து விட அவர் விட மாட்டார். அவர் தம்முடைய அந்த இல்லத்திலே, தன்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் தம்முடைய புயத்தினாலே. ஆகவே இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார், நான் சேர்ப்பேன், என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பாதுகாப்பு இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய எல்லைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஏழாவதாக, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாளுவார். கடந்த அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த அதிகாரத்திலே மற்றொரு வசனம் 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய புயம் நம்மை அரசாள வைக்கும், நம்மை தம்முடைய புயத்தினால் அரசாண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் என்னவெல்லாம் செய்கிறது பாருங்கள். அவர் தம்முடைய புயத்தினால் அவனை பலப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த புயத்தினால் அவனை அரசாளுவார். ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவருடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவது, அவருடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துவார். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துவார். ஐந்தாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு நம்மை பலப்படுத்துவார். ஆறாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தம்முடைய மந்தையிலே நம்மை சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். ஏழாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாண்டு நம்மை பலப்படுத்துவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தாவீது தேவனுடைய அருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசாளுகிறவர், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை புறப்பட பண்ணுகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் கேட்கும் போது மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்னா, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்கள். பாருங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவீது பலப்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய புயம் அவனுக்கு உதவிகரமாயிருந்தது, கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்தி கொண்டே வந்தது. காரணம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் அப்படித்தான், கர்த்தருடைய ஆவியினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் விட்டு போன உடனே அவனுக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:28, இந்த ஒரு விசை எனக்கு உதவி வேணும்பா. கர்த்தருடைய புயம் அங்கே வந்தது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவுதான், விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் அன்று மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை விளைவித்து விட்டு தான் மாறித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அப்படி அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது தேவனுடைய புயம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானுடைய அருளை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எப்போதுமே அவருடைய புயம் பலனை வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே வருவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியானவர் வருகிற போது கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு மக்கள் உமது திருநாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாக. ஆம், உம்முடைய புயம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. தேவனே, தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் புறப்பட்டு வெளியே வந்தவர்கள், உம்முடைய புயத்தினால் நடத்தப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் உம்மால் அரசாளப்படுகிறவர்கள். ஆண்டவரே, அந்த புயத்தினால் நீர்முத பிள்ளைகளை பலப்படுத்தி வெற்றி பெற வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய விசுவாச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
2: நேரம் கிரயத்திலே 10:57, 11:00 வருகிறது. அருமையான பாஸ்டர் நோர்வேலேந்து பென்ஹர் விக்டர் அவர்கள் சிந்தனை துளிகளை வழங்க இருக்கின்றார்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

உம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். வாக்கு

0: நேரம் கலையத்திலே 11:01. இப்பொழுது சிந்தனை துளிகளை கேட்கலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக கர்த்தரை கொடவுடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாசிப்பாராக. மறுபடியும் உங்களை சிந்தனைக்கு சிறுதுளி கூடாக சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு உண்டாதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது மத்தேயு 22:16-21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும். அப்போ ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன? அப்போ நாம் ராயனுடையதை ராயனு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறதை நாங்கள் இந்த வசனங்களில் வாசித்து கொள்ளலாம். அவர்கள் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜனுடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பாருங்க, அந்த பணத்தில் ராஜனுடைய சுரூபம் அவருடைய எழுத்தும் இருக்கிறது. ஆவே அவர் கேட்கிறது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இது ராஜனுடையதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், இதை ராஜினி கொடுங்கள். அவன் சுரூபம் அந்த பணத்தில் இருக்கிறது, அவனுடைய எழுத்தும் இருக்கிறது, அது அவனுக்குரியது. ஆவது அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளும் தேவனுடையது என்ன. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். மேலே கேட்கிறார், இந்த சுருவமும் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். ஆகவே நம்மை கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை அல்ல. பண ஆசை உள்ளவர்கள் இதை தங்களுக்கு ஏற்ற விதமாக புரட்டி சொல்லுவார்கள், பணம் 10 1/10 தேவனுக்குரியது, ஆகவே பணத்தை கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. இங்கு அதை குறித்து பேசவில்லை. இங்கு பேசுவது நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுப்பது. நாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். அறகுறையா அல்ல, அறகுறையா அல்ல. வெளிப்படுத்தல் 3:15-16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அவர் நம்மை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் முடிவு எடுக்க வேண்டும், நான் யாருடையவனாய் காணப்பட வேண்டும், தேவனுடையவனாய் காணப்பட வேண்டுமா அல்லது உலகத்தில் உள்ளவனுடைய காணப்பட வேண்டுமா? எனக்கு அன்பான சோசோலே, 1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு கர்த்தர் இயேசுக்கு சொல்கிறார், இந்த பணம் இந்த ராயனுடையது, அவனால் உருவாக்கப்பட்டது, அவை அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாம் அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டவர்கள். உங்களை அவருக்கு கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், அறகுறைய அல்ல. 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனக்கு பிரியமான சௌர சொல்லி பாருங்க, அவருக்கு செவி கொடுத்தல் தான் அவருக்கு முக்கியமானது. எங்களுடைய பணம் அல்ல, அவருங்கிடத்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், பரிசுத்தமாய் வாழுதல், அது அவருக்கு முக்கியமானது. அவனை பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, ஓசியா 6:6 சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவர் அறிய வேண்டும். அவர் அறிவதும், அவர் அறிந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்களிடத்தில் பணத்தை அல்ல, பணத்தை அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. ஆவே நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, அப்படி இருக்க சகோதர நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடியார். எனக்கு பிரியமானவர்களே, எங்களை நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதைத்தான் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் தேவனுடையவர்கள், நம்மை பரிசுத்தமானவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக, தகுதி உள்ளவர்களை மாற்றுவதற்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு செவி கொடுத்து நாம் என்ன செய்வோம்? நம்மை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவனுடையவர்களாய் மாற்றி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய சரத்தை அடிக்க நொறுக்க கொடுத்து சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆகவே நாங்கள் அவருடையவர்களாய் வாழுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் தேவனுடையவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர் பென்ஹர் விக்டர். நோர்வேலிருந்து அருமையான ஒரு சிந்தனை துளிகளை இன்றைய நாள் ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.

0: நேரம் கலையத்திலே 11:28, 11:30 ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகளை இப்பொழுது அருமையான சௌரி மெரினா அவர்கள் வாசிக்க கேட்கலாம்.
1: நீதிமொழிகள் 18 அதிகாரம். பிரிந்து போகிறவன் தனிச்செயின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கும் உதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணீர். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். திட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதை அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். சரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் திணைப்பவனும் உண்டு. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.

0: உங்களுக்கான நேரத்திலே பாடுகின்ற நேரத்திலே இணைந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அருமையான ஊழியர் ரமேஷ் கவிதா அவர்கள், இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பரந்தனிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கான்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றைய நாளும் நேரத்துக்கு நீங்க பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்க.
1: சபையில ஒரு தங்கச்சி தான் பாடுறா, நான் கொடுக்குறேன்.
0: ஆ சரி, கொடுங்க அவங்கள்ட்ட. பிரைஸ் லார்ட். யார் பேசுறீங்க? உங்களோட பேர் என்னம்மா?
2: செலோமி.
0: செலோமி, ஓகே. சரி, இது பாடுற நேரம் வானொலியில முடிஞ்சால் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா? இன்றைய நாளும் என்ன பாட்டு பாட போறீங்க?
2: காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது.
0: ஓகே, பாடுங்கோ.

0: செய்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று.
1: ஆமீன், ஆமீன். மிக சிறப்பாக பாடினீர்கள் செலோமி, வாழ்த்துக்களம்மா. அடுத்த முறை பாடும்போது செல்போனை கிட்ட வாய் கிட்ட வச்சு சத்தமாக பாடணுமா. அழகாக பாடியிருக்கிற வாழ்த்துக்கள் கொடுங்க கவிதா ரமேஷ் அவர்களிடம். ஓகேம்மா, மிக சிறப்பாக உள்ள பாடினால் அவனுடைய நாமம் ஒன்றே மயப்பட்டது. நீங்கள் போயிட்டு வந்து பிரேயரை முடிச்சுட்டு வந்து பாடுங்க.
2: இன்னொரு தங்கச்சி பாடுறா,
1: இன்னொரு தங்கச்சி பாடுறாவா, கொடுங்க. பிரைஸ் லோடம்மா, யார் பேசுறீங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமா பேசணும், கேளு.
3: ஜெயந்தினி.
1: ஜெயந்தினியா?
3: தயந்தினி.
1: ஓகே ஓகே ஓகே, சரி. இந்த பாட்டு பாட போறீங்க தயந்தினி?
3: சத்தியத்தில் வழிநடத்த கிருபை தாங்கப்பா.
1: ஆமீன், பாடுங்க மகள்.

சத்தியத்தில் வழி நடத்த கிருபை தாங்கப்பா, உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா, சொல்லி தாங்கப்பா. மங்கி மங்கி எழுந்த போது மணிக்கவில்லை, போன நான் வாழ்வை முறிக்கவில்லை. மங்கி மங்கி எரிந்த போது மணிக்கவில்லை, தெரிந்து போன நான் வாழ்வை முறிக்கவில்லை. தந்தீரே

தாங்கப்பா, தாங்கப்பா, வார்த்தை விடாதீ, அம்மா பாதம் அமர வேண்டுமே, வாழ்க்கை விடாதீ, அம்மா பாதம் அமர வேண்டுமே.

0: வந்து தாங்கப்பா சொல்லி தாங்கப்பா சொல்லி தாங்கப்பா. நன்றி.
1: ஆமீன். சிறப்பான பாடல் தயந்தினி, நன்றா இருந்தது. வித்தியாசமான பாடல்களை இருவரும் பாடியிருக்கிறீர்கள். வேறு யாரும் பாட இருக்கிறாங்களா? கவிதா, சிஸ்டர் கவிதா.
2: ஓகே, ரெண்டு பேர் தான் இன்னைக்கு.
1: ஓகே ஓகே ஓகே, நல்லா பாடியிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கிறது. நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். நீங்களும் ஒரு ஊழியராக அவங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையை இன்னுமா கட்டி எழுப்பார். உங்களோட சபையிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலும் வந்து பாடலை கொண்டு வரணும். அது மாத்திரமில்ல, வேறொரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வானொலியோடு இணைந்து செயல்படலாமா? கர்த்தருடைய நாம ஒன்றே மயப்பட்டும் அவரை உயர்த்துறதுக்கு நீங்கள் எமது தாயத்திலேருந்து, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நினைக்கிறேன், பரந்தன்லேருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:43. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்திலே பாடலை இரு சிறுமிகள் பாடினார்கள். அவர்கள் எமது இலங்கை தேசம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து இந்த பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்கினார்கள். பாருங்கள், அடுத்ததாக சௌரி மேரியை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சௌரி.
3: வணக்கம்.

0: வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: ஆண்டவருடைய இரக்கத்தால் நல்லாய் சுகமாயிருக்கிறேன். நீங்களும் சௌகரியம் சுகமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்.
1: ஆமேன். எப்படி இருந்தது? சிறு ரெண்டு சிறுமிகள் பாடினார்கள் பரந்தன்லேருந்து.
0: நல்ல அந்த சிறுமிகளா பாடின வேணா? அந்த நான் நினைக்கிற முந்தி பாடின பிள்ளையோட
1: இல்லை, இல்லை புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க.
0: நல்ல ஆனா அந்த பிள்ளைய காணையில கொஞ்ச நாளா.
1: அது செமினா, அவருக்கு அவங்களோட இடத்துல கரண்ட் இல்லையாம சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதால செல்போன் சார்ஜ் பண்ணலாம இருக்கு. வருவாங்க. அவரும் சிறுமிதான். லவ்சாமா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள். பாருங்களும் சாயத்திலேருந்து இப்படி கத்திரி கண்டு எழுமி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
0: ஆமேன் ஆமேன். சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஒளியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையல் தானே. வெளிநாடு வளரணும்.
1: ஆமா, வெளிநாடுகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவென்று நினைக்கும். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஜெபிப்போம். கர்த்தர் பெரியார்களை சேவக பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்குறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள், பரவாயில்ல. ஆண்டோர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
0: ஆமென். கர்த்தாவே உம்மா நாமம் மகிமைப்படுவதாக.

0: என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றே நன்றே ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றே நன்றே ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏழை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏழை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிரதர்,
1: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு. நன்றி, மீண்டும் நாளைய நாள்ல இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
0: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க,
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா, நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பிறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென், ஆமென். தேங்க் யூ, தேங்க் யூ.
0: அழையுங்கள். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க? மல்லிகா சௌரி,
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்கப்போல் வருஷம் செக்கப்போல் நடந்தாண்டு இருக்குது. அது வருந்தனைக்கும் வந்துட்டால் ஓகே, உற்சாகமா தெரியும்.
0: சரி,
1: ஓகே பிரதர்,
0: பாடுங்க.
1: நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா,

உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன் உன்

0: ஆமென். நன்றி பிரதர்,
1: ஆமென்.
0: நன்றி சகோதரி.
1: நன்றி
0: கொஞ்சம் கிரால் குறுக்குது.
1: நன்றி, நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: அதிசயம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். என்ன ரீட்டம்மா?
1: ரீட்டம்மா சொல்லுங்க.
2: அப்படி இருக்கிறீங்க,
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு உன்னத தேவனே என் ஜெயசுராஜனே.
1: உன்னத தேவனே.
2: இவத்தோட்டம் ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
1: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில இல்லை, பாப்போம். கத்தர் செய்வார். இவ்வளவு பேர் ஜெபிச்சிருக்கிறோம்.
2: தூரத்தில்
1: இருக்கிறோம், கிட்ட விடுவதும் இல்ல. நானும் அவன் தான், ஆண்டோரும் கூட இருக்கிறோம்.
2: அவ்வளவுதான், அவர்தான் இன்றைக்கு உங்களோட கூட இருக்க போறதா வருதா?
1: ஆமேன், அது ஒன்றே போதும். நன்றி அம்மா, உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
2: ஓ மையா, ஓ ஓ நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிரேத்திரே 12:03. புதன்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம், மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கர்த்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கர்த்தருக்கண்டு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு குழம்பது, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு, அதை விட்டுவிடு. இயேசு உன் வாழ்வை மாற்றிவிடும்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கிடைத்தலே 12:10 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னடிய மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவை ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் 16:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வாசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே கனடிய நேரம் 12:30 ஆரம்பமாகிறது. 1 வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 6433385596.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான்மலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கலையத்திலே 12:22. புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள். அடுத்த நேர் விருப்பு பாடலில் கேட்க இருப்பது இன்னும் ஒரு பாடல். அதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பவளமம்மா. இப்பதான் நான் வந்து சென்று போட்டு புளிச்சேன்.
0: சரி, பாட போறீங்களா? வணக்கம் அம்மா. உங்களோட போன் சரியா கேட்க இல்லையம்மா, தெளிவா வாங்கி கிட்ட வச்சு பேசுங்க. ஓ, பாடுங்கம்மா. பாடுங்க. ஓ,
1: நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்ற தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்ற தீங்கும் தீண்டாது. நீசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எதினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எதினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் அசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்திலே 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருந்தார்கள். அருமையான சகோதரி ஜெர்மனியிலிருந்து ரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்கர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

சோதரி மேதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை ஆராதனை நாயகன் நீர் என்ற பாடலை ஒலிபரப்பு மாறத்தனக்காக என்று கேட்டிருக்கிறார். இதோ சோதரி மேதிக்காக இந்த பாடல் வருகிறது.

ஆண்டவரே, சுருக்காய முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக தெரிவு செய்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் சௌரி மேரி அவர்கள் டொரண்டோவிலிருந்து. அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக வருவது தாயார் ரீட்டா அம்மா அவர்களுடைய விருப்ப பாடல் உன்னத தேவனே என்ற இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் தாயார் ரீட்டா அம்மா. இதோ அவர்களுக்கான இந்த பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தாயார் ரீட்டம்மா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இறுதியாக இன்றைய விருப்ப பாடல் வரிசையிலே இடம்பெறுவது சௌரி மெரினா டொரண்டோவிலிருந்து இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அந்த சௌரிக்காக மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நன்றி.
1: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய நாளும் பாடல் விரும்பி கேட்ட அன்பு உறவுகள் மற்றும் பாடினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் ஒரு மணிக்கு வருகிறது தேவ செய்தியே. அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வர இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 12:58.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: அத்துடைய கிருபையினால சுகமா இருக்கிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஜபத்தினாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். அம்மா இன்னும் ரீகவர் ஆகல. கூடிய விரைவில் வருவாங்க வானொலிக்கு என்று நான் நம்புறேன். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ஜெபியுங்க.
1: இந்த தொண்டை இப்ப சரியா எப்படி இருக்குதுங்க ஐயா?
0: இருமல் இருக்குது, நிக்க இல்ல.
1: எனக்கும் அது மாதிரிதான் இருக்குது, இருமல்.
0: ஆமா, எல்லோரிடம் இந்த இப்படிப்பட்ட சீசன்ல இருக்குதான்னு தான் கேள்விப்பட்டேன்.
1: ஆமா,
0: அதனால அவங்களுக்கு தொடர்ந்து பேச முடியாதானே வானொலியில. அதோட பிளையினமா இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் வருத்தம் இருமி.
1: ஐயோ சப்பா,
0: சாப்பிடறாங்க இல்ல? ஒவ்வொரு நாளும் ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது.
1: ஓ
0: பாப்பம், கர்த்தர் நல்லவர்.
1: ஓகே, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் நல்லவர்.
0: ஆமீன், ஆமீன்.
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலிய ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வானொலியுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் விசேஷமாக எங்கள் சௌதரி ஜிசிந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், நீடித்த ஆயுளை கொடும். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம், நம்முடைய சுகமளிக்கிற கரம் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்சென்ட் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்தியும், அவருடைய நன்மைகளால் அவர்களை திருப்தியாக்கும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடலும். உமாலே கூடாது ஒன்றுமில்லை. தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அருமையான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு நாளும் உதாரத்தமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர்.
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம், இதுல சில வசனங்களில வாசிக்கும் பொழுது நீதியை குறித்ததான சில வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே நம்ம அந்த வாசிக்கிற பொழுது அங்கே நீதி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அது 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தேவ நீதி, சுய நீதி, மட்டுமல்ல விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அப்புறம் நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, இப்படி 4 விதமான நீதிகளை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதுல இந்த நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, அடுத்தது எனது சுயநீதி, அப்புறம் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இந்த நாலாவது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். அப்போ அந்த நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி, அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கீழே வாசித்தா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்கிறது, 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காரணம், அவர்தான் இந்த நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக 4வது வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் நமது செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படலாம் என்றதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய கிரியைகளை, நம்ம செய்த கிரியைகளை நம்ம மறுபடியும் சரிப்படுத்த முடியாது. ஒரு மனிதனை அடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடித்தது தான், நான் திரும்ப அவன் என்னை அடித்ததுனால என்னுடைய நான் அடித்தது அது என்ன சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுமா? இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் தவறு தவறு தான். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்காக அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அந்த தவறுக்குரியதான தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான நீதி. அப்போ நான் செய்த தப்பு இல்லை, உனக்காக நான் அதற்குரியதான பிராயசித்தம் செலுத்தி விட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்று என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற பொழுது என்னுடைய தவறு சரி செய்யப்படுகிறது, நான் நீதிமானாகப்படுகிறேன். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு நீதி உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அநேக மக்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எதற்கு, அவர் ஒரு கடவுள் தானே, எல்லா கடவுளை போல அவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுளை போல அல்ல, அவர் நமக்காக பிராயசித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அவருடைய தனித்துவமான கடவுள் தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய பல மனிதர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக மரித்ததில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக பிதாவிடத்திலே மன்னிப்பு கோரி வேண்டினதில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இந்த மனிதர்களுக்காக உயிரோடு எழும்பி இப்பொழுதும் பரம் ஏறி இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதும் இல்லை. இப்படி பல விதங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு தேவனாக காணப்படுகிறார், கடவுளாய் காணப்படுகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதைதான் 3வது அதிகாரம் ரோமர் கடின நிருபம் 3வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ரோமர் கடின நிருபம் 3வது அதிகாரம் 25-26 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா, எவ்வளவு தெளிவா இருக்கு. அதாவது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, ஆமா, அவர் பொறுத்து கொண்டிருந்தார். மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை, அவர் பொறுத்து கொண்டிருந்தார், பொறுமையாயிருந்தார். அவர்களுக்கு நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும், அதாவது தேவன் நீதி உள்ளவரும், இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான்களாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலதான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் வர சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றதான ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு விசுவாசம். அதோடு மாத்திரமல்ல, 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். ஆமா, யார் மேல நம்ம விசுவாசம் வைக்கணுமா? நான் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய நீதியே, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ எவ்வளவு தெளிவான வசனங்களை ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறியாமல் இருக்கிறது தான் தவறு. இன்னைக்கு இதை அறியாமல் அநேக மக்கள் ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருக்கிறோம், இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்காக பல விதமான சடங்காச்சாரங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை செய்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நீ பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். பாவியாகிய என்னை அவர் விசுவாசமுள்ளவனாக நீதிமானாக மாற்றுகிறவர் என்பதை நான் விசுவாசித்து அவரிடத்துல விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற நீதி. இந்த உலகத்துல நம்ம அநேக வேளைகளில நம்ம என்ன நினைச்சுக்கிடும், நான் பாவமே செய்யவில்லை அதனால நான் நீதிமான் என்று நினைக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவையில்லை, எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு தேவையில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதுவே தவறு. கடந்த உலகத்தில் பிறந்த எவனுமே பாவம் செய்கிறவன், அவன் கண்ணினால் பாவம் செய்கிறான், மனதினால், இருதயத்தினால், எண்ணங்களினால், சிந்தைகளினால் அவன் பாவம் செய்கிறான். அநேக சமயம் வார்த்தைகளினாலே தம்மை அறியாமலேயே பாவம் செய்கிறான். இப்படி பல காரியங்களிலே நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் இந்த பார்வை, இந்த தேவனுடைய பார்வையில நாம் சரியாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வையில நாம் சரியாக நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் என் பார்வையில நான் நல்லவன் அப்படின்னு நான் சொல்றதை விட, என் ஆண்டவருடைய பார்வையில நான் நல்லவன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் கட்டாயம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நீதிமான் ஆக்குகிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நீதிமானாக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சுய நீதியை நம்பி அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை நம்பி அல்ல, கர்த்தாவே நாங்கள் தேவ நீதியை நம்பி அவரை விசுவாசிப்பதனால் வருகிற நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இதற்கு உதவியா இருந்த வல்லமை நலைகள் வானொலியை ஆசீர்வதியும், அதன் மூலமாக உடைய நாமத்தை பெற்று நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி. ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வார்த்தை நல்ல பிரயோஜனமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அவருடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய சிறிது நேரத்துக்கு பின்பு ஜெபிக்க வருவாங்களா
1: ஐயா? அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு
0: படிச்சிருக்காங்க.
1: இப்பதான் அவங்க போன் தானே இது, இந்த போனை போய் வாங்க போனேன். அங்க நல்லா நான் சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று சொன்னேன். இல்ல இல்ல, பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு வேணா போகலாம்னு சொல்றாங்க.
0: ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெப வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா.
1: ஐயா நன்றி ஐயா.
0: அருமையான சகோதரிக்கு நல்ல சுகபலனை கொடுத்து உற்சாகமாக உங்களோட ஊழியங்களில் இன்னும் மென்மேலும் துணையாக இருக்க ஆண்டவர் செய்வார்.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா. நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:16 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருந்தோம். அருமையான ஆண்டோட வார்த்தையை கேட்டோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களை கேட்டு பின்பதாக வேதம் வாசிக்க இருக்கின்றோம். அதுக்கு பின்பதாக ஜெபம் இருக்கின்றது. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் 6473385926 இலக்கத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலே அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வானொலி பிடித்திருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அறிவியுங்கள். நீங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? எனவே நீங்களே ஒரு நல்ல சுவிசேஷ பணியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பிறருக்கு அறிவிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 1:26. புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:31 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நிறம் கலையத்திலே 1:37 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்தும் இன்னும் ஒரு இனிய பாடலோடு இணைந்து கொள்வோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: நேரம் கலைத்திலே 1:46, இது வேதாகமம் வாசிக்கின்ற கேட்கின்ற நேரம். இப்பொழுது எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடினா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். இன்றைய வாசிக்க இருக்கின்ற வேத பகுதிகள் நியாயாதிபதிகள் 20 ஏசாயா 42:1-5. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்களும் உங்களுக்கு அருகில் வேதாம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள், எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, ஆரம்பிக்கிறீங்களா?
1: நியாயாதிபதிகள் 20. அப்பொழுது தாண்டல் பெயர் சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருகுற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரன் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாயெழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்துக்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டுக்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 10 பேரையும், 1,000 100 பேரையும், 10,000 தேர்ந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கே அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரத்தார் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷருக்கு 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருகுற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமினோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தடுப்படுத்திக் கொண்டு முதல் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமின் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமின் கோத்திரத்தாரும் அந்நாளில் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டியம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3 பெஞ்சமின் புத்திரருக்கு விரோதமாக போய் முன் 2 செய்தது போல் கிபியாவுக்கு சுயமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமின் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குரிய 30 முதல் 2 செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறிய அழிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமினை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமினிலே பட்டியம் உருகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலை வைத்த பதிவிடையே நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமினர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குரிய 30 வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகியானது ஸ்தம்பம் போல் உயர எழும்பின போது பெஞ்சமினர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பெஞ்சமின் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்துக்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்து பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமினரை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பெஞ்சமீனரிலே 18,000 விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிமோன் தன்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 அவர்கள் எல்லாரும் பட்டியம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 திருப்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிமோன் கண்மலைக்கு போய் ரிமோன் கண்மலையில் 4 இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டிய கரக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியில் கொளுத்தி போட்டார்கள். ஏசாயா 42 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். உருவகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கழியாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும், கேதாரிய குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடும் முடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மாயிருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திரவேலியான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களைக் கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளிலே நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். 1 ஜோவான் 5 அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவராலே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி.

நேரம் கலையத்திலே 2:14 புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடலோடு இணைந்திருக்கிறோம். நேரலே உங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமையின் அலைகள். இது மற்றொரு இனிமையான கீதம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்திரே 2:22 புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிய கானத்தை நாங்கள் கேட்கலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கிடையாது 2:38. புதன்கிழமைக்கான பின் மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.